0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண் மாதம் 10ஆம் தேதி, பாரபவ வருடம் ஆடி மாதம் 16ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி, சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில்லை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது.

ஒருவன் எந்த எந்த பொருள்களிலிருந்து ஆசையை விடுகிறானோ அந்த அந்த பொருள்களினால் அவனுக்கு துன்பம் இல்லை. குறள் எண் 341 அதிகாரம் துறவு.

ஒருவன் எந்தெந்த பொருள்களிலிருந்து ஆசையை விடுகிறானோ அந்த அந்த பொருள்களினால் அவனுக்கு துன்பம் இல்லை. குறள் எண் 341 அதிகாரம் துறவு.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸில். நேரம் சரியாக 5:55 பத்து நொடிகள். இனி கேட்கலாம் இன்று நமது வானொலியில் வளம் பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள், நிகழ்ச்சியை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் வறட்சி தாங்கி வளர விதை நிறுத்தியின் அவசியம் குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் முருகேஸ்வரி அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னைஞ்சலாக, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் எம் கே மணிமேகலை அவர்கள். 7:00 சுழல் விளக்கு சென்னைஞ்சலாக கேட்கலாம். 7:10 மதுரத்தென்றல். 7:15 தமிழ் செய்திகள் சென்னைஞ்சலாக. 7:25 நலமாய்வாழ இயற்கையின் வரம் தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி, தாயமுதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் தா அன்பரசி அவர்கள், உடன் உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுனன் அவர்கள்.

இன்று காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல். 8:00 ஒத்துழையாமை இயக்க தினம். உரை வழங்குகிறார் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மேலாண் இணை பேராசிரியர் முனைவர் எஸ் பகவதி பெருமாள் அவர்கள். நிகழ்ச்சியை சென்னைஞ்சலாக கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெலியஞ்சலாக 9:00 அரங்கிசை. இதில் என் விக்னேஸ்வர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மீரா சிவராமகிருஷ்ணன் வயலின், சேர்ந்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் மிருதங்கம், எம் குருராஜ் மோர்ச்சிங் கேட்கலாம். 10:00 எனக்கு பிடித்த பாடல்கள். 11:00 மதுரை தென்றல். 12:00 நிகழ்ச்சியின் நேரமும். நண்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 12:10 சங்கீத சாரல். இதில் பி லக்ஷ்மி ஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் வயலின் கேட்கலாம். நெய்வேலி கே கணேஷ் அவர்களின் மிருதங்கம் கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள் சின்னஞ்சலாக. 12:50 மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக. 1:10 பெருமை மிகு பாரதம். உரை சித்திரம் எழுதியவர் டி சுரேந்தர். அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ் அவர்கள். நிகழ்ச்சியை சென்னைஞ்சலாக கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 மெல்லிசை. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 மதுரை தென்றல். 2:55 வானிலை அறிக்கை. 3:00 பகல்

நேர ஒளிபரப்பு நிறைவு பெறும். மாலை 5:27 தொடங்கும் மாலை நேர ஒளிபரப்பில் குரலமதம் 341 கேட்கலாம். 5:30 மதுரை தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சலாக, 6:10 ஒரு பட பாடல்கள், இதில் அக்னி நட்சத்திர திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னையஞ்சலாக, 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி சி மூர்த்தி அவர்கள். நிகழ்ச்சியை சென்னையஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, தேன் தேன் தேன், தேனி வளர்ப்பு குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் ஆர் ஷியாம் ஜான் அவர்கள், உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து இயற்கை வேளாண்மை குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண்மை அறிவியல் மைய பயிர் பாதுகாப்பியல் தொழில்நுட்ப வல்லுநர் வி கார்த்திக் பாண்டி அவர்களுடன் நேர்முகம். 8 மணிக்கு செய்தி இருக்கை சின்னஞ்சலாக, 8:05 மதுரை தென்றல், 8:15 பாராளுமன்றத்தில் இந்த வாரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 8:30 இசை மஞ்சரி, இதில் ஜெயஸ்ரீ அரவிந்த் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். 8:45 புரோக்ராமின் இங்கிலீஷ், கல்வெட்டு ஆணைகளின் தாயகம் திரும்புதல் பகுதி 2, சோழர் கால செப்பேடுகளை திரும்ப பெறுவது குறித்து மூத்த வழக்கறிஞர் திரு பி ஜெகநாத் உடனான நேர்காணல். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லிஞ்சலாக, 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி, சின்மயா சகோதரிகள் உமா மற்றும் ராதிகா அவர்களின் பாட்டு, கணபதி ராமன் மிருதங்கம், ராதா ரவீந்திரன் அவர்களின் வயலின், என் சுந்தர் அவர்களின் மோர்ச்சிங் கேட்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். இவையாவும் இன்று நமது வானொலியில் வலம் பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம். நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி, நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452-25-30-410.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோ ஹெர்ட்ஸோடு. நேரம் சரியாக 6:04:29. இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதுவரை தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரையோடு.

0: Akashvani News that Meta's global team is expected to be questioned sometime in the middle of the next week. India has said the so-called elections in Pakistan-occupied Jammu and Kashmir, POJK, stand as a humiliating rejection of the Pakistani establishment. Briefing media in New Delhi, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said Pakistani establishment continues to unleash ruthless force against peaceful civilians in POJK. He said the crackdown has resulted in the tragic death of over 40 civilians and serious injuries to many. Prime Minister Narendra Modi spoke with the Prime Minister of the United Kingdom, Andy Burnham, and congratulated him on assuming office. In a social media post yesterday, Mr. Modi said during their conversation, they agreed to work together across sectors such as technology, innovation, defence, security, clean energy, education, and people-to-people ties and take the India-UK Comprehensive Strategic Partnership to new heights. External Affairs Minister Dr. S. Jaishankar spoke to his Iranian counterpart Abbas Araghchi last evening and conveyed India's deep concerns over the ongoing hostilities in the West Asia region. During the telephonic conversation, Dr. Jaishankar strongly urged that attacks on commercial shipping and seafarers be avoided under any circumstance. At the Commonwealth Games in Glasgow, India delivered another outstanding performance yesterday, clinching historic gold medals in judo, securing a memorable double podium finish in the men's javelin throw, winning a first ever bronze medal in the decathlon and booking places for 10 boxers in their respective finals. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.
3: அறம் செய். அறம் என்ற சொல் இன்றைய கணிப்புரி தலைமுறைக்கு சரியாக புரியவில்லை. நிறைய பேர்கிட்ட போய் அறம் அப்படின்னா என்ன தம்பி அப்படின்னு கேட்டால், அறமா சார், இது மாதிரி தீட்டுவாங்களே அதுவா அப்படின்னு கேட்குறாங்க. காரணம், அவர்களுக்கு வேற்றுமொழியில் படித்ததனால் அறம் என்கின்ற வார்த்தை தெரியவில்லை. ஏன், நம்முடன் இருப்பவர்கள் பலருக்கும் அறம் என்கின்ற வார்த்தைக்கு முழுமையான பொருள் தெரியவில்லை, அதனுடைய தெளிவான அர்த்தமும் புரியவில்லை. காரணம், சிந்திக்க விடுவதில்லை இந்த சிறுவகுப்பு பாடங்கள். மனப்பாட கீறல்களே மாணவ கேசட்டில் கணக்காக பதிவு செய்யப்பட்டுவிட்ட காரணத்தால் அறம் என்கின்ற வார்த்தை அவர்களுக்கு புரிவதில்லை. வள்ளுவரிடம் கேட்டோம், அறம்னா என்னங்கையான். அவர் சொல்கிறாரு, அறம் எனப்படுவது யாதென கேட்பின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். தீமை இல்லாத வார்த்தையை நீ பேசினாவே அதுதான் அறம். நம்மக்கிட்ட யாராவது வராங்க, அவங்ககிட்ட அன்பாக பேசுகிற போது, உண்மையாக பேசுகிற போது அதுவே அறமாக மாறும் என்கின்ற அற்புத செய்தியினை வள்ளுவர் செதுக்கி வைத்திருக்கிறார். இந்த அறத்தினை நாம் பேசுகிற போதே நம்முடைய செயலும் நற்செயலாக மாறிவிடும். அந்த நல்ல செயல் அன்பாகி அருளாகி அதுவே அறமாகி உரமாக மாறும். உற்றவர்களுக்கு, உறவினர்களுக்கு, மற்றவர்களுக்கு அது பயன்பாடாக அமையும். அதனால தான் நம்ம வள்ளலார் அவர்கள் சொல்லுகிற போது ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னார், சடங்குகள்லாம் வேணாம்பா, நீங்கள் இறந்த வாட்டி சாப்பாடு வைக்கிறீங்க அது வேணாம், இருக்கிற போது உன் பெற்ற தாயை நன்றாக கவனியுங்கள், அவர்களுக்கு சோறு போடுங்கள், அதுதான் அறம் என்று வள்ளலார் சொல்கிறார். அதில் எவ்வளவு பெரிய அர்த்தம் அடங்கி கிடப்பது என்பதை நாம் உணர வேண்டும், மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும். பெரியோர் சொல் பேணி பிறலாது நின்று பரியார் அடியார் பரியார் கரியார் சொல் தேராது இமையான் என்கின்ற ஒரு அற்புதமான பாடலினை ஏலாதி சொல்லும். மாறான் மண் ஆளுமா மாற்று என்று முடிக்கின்ற அந்த ஏலாதி பாடல் எழுந்து நிற்கிறது. இது அறம். உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை மற்றவங்களுக்கு கொடு, அவங்ககிட்ட அன்பு காட்டு, அவங்ககிட்ட அருள் காட்டு, அதுதான் உண்மையான அறம் என்று ஏலாதி சொல்கிறது. எல்லோருக்கும் நல்லது செய்வது அறம்.

0: இல்லாதவர்களுக்கு எதிர்பார்க்காமல் நாம் என்ன செய்கிறோமோ அதுவே அறம் என்பதை நாம் அடுத்த தலைமுறைக்கு உணர்த்த வேண்டும். அப்படி உணர்த்துகிற போதுதான் புதிய சமுதாயம் அறத்தின் வழி நிற்கும். அதனால தான் உலக அரங்கமே அறம் சார்ந்த ஒரு இலக்கியத்தை படைத்தவர்கள் இந்த தமிழர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதன் வழி நாம் புதிய சிந்தனையை அறத்தினை அதன் கோட்பாட்டினை நாம் செய்ய வேண்டும். மற்றவர்களிடம் காட்டுகிற அன்புதான் அறம் என்பதை உணர்த்துகிற போது நம்மிடையே இருக்கிற சிக்கல் ஓடிவிடும், சிதைந்து விடும். எனவே அறத்தோடு இருங்கள், அன்பாக இருங்கள் என்பதே இன்றைய செய்தியாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில். நேரம் சரியாக 6:15. இனி கேட்கலாம் பக்தி மனம் கமலும் பக்தி மாலை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில்லை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் சரியாக 6:35:30. இன்று பாரபவரிடம் ஆடி மாதம் 16 சனிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி.
3: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையில் மஞ்சள் ஒட்டுப்பொறியின் முக்கியத்துவம் குறித்து அறிந்து கொள்ளலாம். ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்பது கிடைக்கக்கூடிய அனைத்து பூச்சி கட்டுப்பாடு தொழில்நுட்பங்களையும் ஒருங்கிணைத்து பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்துவது ஆகும். இது உயிரியல், வேதியியல், இயற்பியல் மற்றும் பயிர் சார்ந்த கலாச்சார மேலாண்மை உத்திகளை பயன்படுத்தி பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்துவதன் மூலம் சுற்றுச்சூழல் மாசடைவதை தவிர்க்கலாம். இதில் மஞ்சள் ஒட்டுப்பொறியின் பயன்பாடு அளப்பரியது. இதில் பயிர்களை தாக்கும் பல்வேறு வகையான பூச்சிகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றும் தொடர்ந்து தாக்குதலை ஏற்படுத்துவது சாறு உறிஞ்சும் பூச்சிகள் ஆகும். உதாரணத்திற்கு வெள்ளை ஈக்கள், தத்து பூச்சி. இலை இயற்கை முறையில் சாகுபடி செய்பவர்களுக்கு சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்கவும் அதிக அளவில் பூச்சிகளை கவர்ந்து அழிப்பதற்கும் இந்த மஞ்சள் ஒட்டும் பொறி பயன்படுத்தப்படுகிறது. மஞ்சள் ஒட்டு பொறியை பயன்படுத்துவதன் அடிப்படை என்னவென்றால், இந்த வெள்ளை ஈக்களின் முதிர்ந்த பருவம் மஞ்சள் நிறங்களை மிக நேர்த்தியாக கவர்ந்து வரும். மேலும் சாருன்று பூச்சிகளின் உடலமைப்பு மற்றும் காற்று வீசும் திசையில் பறப்பதால் மிக எளிதாக இந்த அட்டைகளில் ஒட்டி அங்கேயே இறந்து விடுவதால் இதன் இனப்பெருக்கம் வெகுவாக குறைகிறது. மிக குறைந்த செலவில் எளிய முறையில் நாமே பண்ணையில் மஞ்சள் ஒட்டு பொறி தயார் செய்து பயன்படுத்துவதன் மூலம் பூச்சி தாக்குதல் இல்லாமல் பயிரை பாதுகாப்பதுடன் வெகுவாக உற்பத்தி செலவு குறைக்கலாம். மேலும் இதனால் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. மஞ்சள் ஒட்டுப்பொறியின் பலனை முழுமையாக பெற சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். அட்டையின் இருபுறமும் ஒட்டும் தன்மை இருக்க வேண்டும். மஞ்சள் ஒட்டு பொறியை பயிர்களின் உயரத்தில் இருந்து சுமார் 10-15 சென்டிமீட்டர் உயரத்தில் நிறுவ வேண்டும். இவ்வாறு நிறுவப்படும் அட்டைகளை பயிர்களின் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அட்டைகளை கிடைமட்டமாக நிறுவ வேண்டும். இதன் மூலம் அதிக காற்று வீசும் போது அட்டை வளையாமல் இருக்கும். மேலும் அதிக பூச்சிகளை கவரலாம். 15 ஒருமுறை அட்டையில் இருக்கக்கூடிய பூச்சிகளை சுத்தம் செய்து மீண்டும் ஒட்டுப்பசை தடவ வேண்டும். இதன் மூலம் மஞ்சள் ஒட்டுப்பொறியின் முழு செயல்திறனை பெற இயலும். மேலும் அட்டையில் ஒட்டியிருக்கும் இறந்த பூச்சிகளினால் பூஞ்சை அல்லது பாக்டீரியா நோய் தொற்று பயிர்களுக்கு வருவதை தவிர்க்கலாம். அட்டைகளை காற்று வீசும் திசைக்கு இணையாக கட்ட வேண்டும். அவ்வாறு நிறுவும் போது பூச்சிகள் காற்று வீசும் திசைக்கு இணைந்து பறக்கும் போது எளிதில் இதில் ஒட்டிக்கொண்டு இறந்துவிடும். இவ்வாறு மதுரை வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சியல் துறை பேராசிரியர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த ஆடு வளர்ப்போர் கவனத்திற்கு, ஆடு வளர்ப்பில்

0: இழப்பை ஏற்படுத்தும் மடிநோய் பற்றி அறிந்து கொள்ளலாம். வெள்ளாடு செம்மறி ஆடுகளில் பரவலாக காணக்கூடிய நோய்களில் மடிவீக்க நோய் முதன்மையானது. இந்நோயானது மடியை பல்வேறு நோய் கிருமிகள் தாக்குவதாலும் காயப்படுத்துவதாலும் ஏற்படுகிறது. இந்த நோயானது அறிகுறிகளை வெளிப்படையாக பார்த்து அறிந்து கொள்ளும் தன்மையிலும் அறிந்து கொள்ள இயலாத தன்மையிலும் காணப்படுகிறது. இந்நோய் கண்ட ஆடுகளில் நோய் முற்றும் போதும் முற்றி நீண்ட காலம் பாதிப்படையும் போதும் பால் மடியானது பாலை உற்பத்தி செய்யும் தன்மையை இழந்து விடுகிறது. இளம் குட்டிகளுடன் உள்ள ஆடுகளில் இத்தகைய பாதிப்பினால் குட்டிகளுக்கு பால் இல்லாமல் போய்விடுகிறது. குட்டிகள் இறக்கவும் வாய்ப்பு உள்ளன. இதனால் பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. மடிவீக்க நோயினால் ஏற்படும் இழப்பு பால் உற்பத்தி அளவு குறைகிறது. குட்டிகளுக்கு தாய்ப்பால் இல்லாமல் பாதிப்பு ஏற்படுகிறது. மருத்துவ செலவு அதிகமாகின்றன. வேலையாட்கள் செலவு அதிகமாகிறது. இந்நோயானது பல வகை கிருமிகளால் உண்டாகிறது. ஆடுகளில் நோய் அறிகுறிகள் தீவிரமான மடிவீக்கம், அதாவது நோய் அறிகுறிகள் மிக அதிகமாக தென்படும். மடிவீக்கம் மிக பெரிய அளவில் இருக்கும். மடி வெதுவெதுப்பாக இருக்கும். ஆடுகள் மடியை தொடவிடாது. தொட்டால் வலியின் காரணமாக உதைக்கும். சில ஆடுகளில் மடி கருநீல நிறத்தை அடையும். பாலில் திரிகள் இருக்கலாம். இவ்வகைக்கு உடனடியாக சிகிச்சை செய்யவில்லை எனில் மடி சுரப்பிகள் நார்த்தசைகளில் மாற்றம் ஏற்பட்டு பால் உற்பத்தி திறனை முழுமையாக இழக்க நேரிடும். ஆடுகளின் மதிப்பு குறைந்துவிடும். அமிதமான நாள்பட்ட வகை நோயின் அறிகுறியாக தீவிரமற்ற வகைகளிலும் மடிவீக்கம் அடிக்கடி தோன்றி மறைதல் போன்றவற்றாலும் மிதமான நாள்பட்ட வகை மடிவீக்கம் ஏற்படுவது உண்டு. முறையான சிகிச்சை மேற்கொண்டால் குணமடைய வாய்ப்புகள் அதிகம். தெளிவற்ற நிலையில் உள்ள நோய் இந்நோயின் அறிகுறிகள் வெளிப்படையாக காணப்படாது. ஆனால் பால் உற்பத்தியின் அளவு குறைந்து காணப்படும். பாலை ஆய்வக பரிசோதனை செய்வதன் மூலம் அதனை கண்டறியலாம். பாதிக்கப்பட்ட மடியில் அதிக வெள்ளை அணுக்கள் இருக்கும். இந்நோயின் அறிகுறிகளாக மிதமானது முதல் கடுமையான காய்ச்சல் காணப்படும். பால் உற்பத்தி குறைந்து வரும். தீவனம் தண்ணீர் உட்கொள்வது குறைவடையும். குட்டி ஈன்றவுடன் மடி பெரிதாக வீங்கிவிடும். மடி சூடாகவும் வலியுடனும் காணப்படும். பால் நீர்த்த திரவமாகவும் திரித்திரியாக செதில்களாகவும் மஞ்சள் நிறமாகவும் நூல் இழை போன்று இரத்தம் கலந்தும் காணப்படும். பல சமயம் வீக்கம் குறையாமல் சீல் படிந்து மடியில் துவாரம் ஏற்பட்டு சீல் வடியும். பால் அளவு முற்றிலும் குறைந்துவிடும் அல்லது வெகுவாக குறைந்துவிடும். இந்நோய்களுக்கான சிகிச்சை முறைகள் நோயின் தாக்கத்தை முறையாக கண்டறிந்து தகுந்த மருத்துவ சிகிச்சை அளிப்பதன் மூலம் பொருளாதார இழப்பை தவிர்க்கலாம். முறையாக பாலை கிருமி வளர்ச்சி படுகை சோதனைக்கு உட்படுத்தி முறையான எதிர்உயிரி அல்லது நுண்ணுயிர்கொல்லி மருந்துகளை கால்நடை மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் சிகிச்சை அளித்து மடிநோயை குணப்படுத்தலாம். இன்று ஒரு செய்தியில் வறட்சி தாங்கி வளர விதை நேர்த்தியின் அவசியம் குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் முருகேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: வறட்சியை தாங்கி வளர விதை நேர்த்தியின் அவசியம் பற்றி காண்போம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பருவமழையை நம்பி மானாவாரி பயிராக நெல் அதிக பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. மானாவாரி சாகுபடியில் மழை பெய்த பின் விதைப்பதால் முதலில் கிடைக்கும் மழை நீர் வீணாவதுடன் அதிக அளவு மழை பெய்த பின் உடனே விதைப்பதும் கடினமான ஒன்றாகிறது. ஆகவே பருவமழை பெய்வதற்கு சுமார் 5 முதல் 10 நாட்களுக்கு முன் பருவ விதைப்பு செய்வதால் மழை நீர் சீரிய முறையில் பயன்படுத்தப்பட்டு விதை சீரான முளைப்பு திறனுடன் பயிர் செழித்து வளர்ந்து அதிக விளைச்சல் கொடுக்கிறது. சில சமயங்களில் விதை முளைக்கும் தருணத்தில் குறைவான மழைப்பொழிவு கிடைக்கும் பட்சத்தில் அல்லது மழை பெய்ய தவறும் பொழுது விதைகள் வறட்சிக்கு உட்பட்டு விதை முளைப்பதில் சிரமம் ஏற்படுகிறது. இச்சிரமத்தை தவிர்க்கும் வகையில் விதைகளை விதைப்பதற்கு முன் கடினப்படுத்தி விதைக்கலாம். நெல் விதைகளை விதைப்பதற்கு முன் 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலில் விதைகளை 1:1 என்ற விகிதத்தில் 16 மணி நேரம் ஊற வைத்து பின்பு நிழல் காய்ச்சலில் விதைகளை முன்பு இருந்த ஈரப்பதத்திற்கு உலர்த்தி விதைக்க வேண்டும். இவ்வாறு விதைகளை கடினப்படுத்தி விதைப்பதால் விதைகள் ஆரம்ப காலத்தில் ஏற்படும் வறட்சியை தாங்கி முளைத்து அதிக விளைச்சலை தருகின்றது. அங்கக வேளாண்மை முறையில் மானாவாரி நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் பொட்டாசியம் குளோரைடு உப்பிற்கு பதிலாக நன்மை செய்யும் இளஞ்சிவப்பு மெத்தலோ பாக்டீரியா திரவ நுண்ணுயிர் உரத்தை பயன்படுத்தலாம். மேலும் நீர் பற்றாக்குறை அல்லது வறட்சியால் பாதிக்கப்படும் பயிர்களுக்கு 1% இளஞ்சிவப்பு மெத்தலோ பாக்டீரியா திரவத்தை தெளிப்பதன் மூலம் பயிர்கள் நீரின் தேவையின்றி 5 முதல் 10 நாட்கள் வரை வாடாமல் வறட்சியை தாங்கும் தன்மையை பெறுகின்றது. இந்த திரவ நுண்ணுயிர் உரத்தை உபயோகிக்கும் பொழுது இதனுடன் வேறு எதையும் சேர்க்கக்கூடாது. இவ்வாறு வறட்சி மேலாண்மை தொழில்நுட்பங்களை கடைபிடித்து மானாவாரி விவசாயத்திலும் அதிக

0: பெற்று வருமானத்தை பெருக்கிடலாம். மேலும் விதைகளின் தரத்தை விதை பரிசோதனை செய்ய பரமக்குடி ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் உள்ள விதை பரிசோதனை நிலையத்தில் 100 கிராம் நெல் மாதிரி விதைக்கு ₹80 பரிசோதனை கட்டணமாக செலுத்தி விதைகளை பரிசோதனை செய்து கொள்ளலாம். ஆய்வறிக்கையை நேரிலோ தபால் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் செயலியின் மூலமாகவோ பெற்றுக் கொள்ளலாம்.
1: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை வறட்சி தாங்கி வளர விதை நேர்த்தியின் அவசியம் குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் முரியேஸ்வரி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

தொடர்வது மாநில செய்திகள் சென்னஞ்சலாக. அதுவரை தொடர்ந்து இணைந்து இருங்கள் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மதியிலே 1669 கிலோஹெர்ட்ஸில்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளுக்கான நிதியுதவியை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள உடற்பயிற்சி ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப் பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இனி விரிவான செய்திகள். வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தடமாறி சென்ற திசை மாறிய இளைஞர் தலைமுறையினரை தண்டிக்காமல் நாட்டு நலன் மற்றும் தேசிய கட்டமைப்பு உணர்வுடன் அவர்களை சரியான பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தலைநகர் தில்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் அண்மையில் நடைபெற்ற போராட்டத்தை குறிப்பிட்டு பிரதமர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள காணொலியில் இதனை தெரிவித்துள்ளார். சமூகத்தில் நிலவும் கோபமும் ஏமாற்றமும் இயல்பானதே என்றாலும் இளமைப் பருவம் என்பது கற்றுக்கொள்வதற்கும் தவறுகளை திருத்திக் கொள்வதற்குமான காலம் என்றும் அவர் கூறியுள்ளார். இளைஞர்களை நீதிமன்ற வழக்குகளுக்கு இழுப்பதோ அல்லது சமூக ரீதியாக துன்புறுத்துவதோ தீர்வாகாது என்றும் சமூகம் அவர்களை அரவணைத்து சரியான பாதையை காட்ட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளுக்கான நிதியுதவியை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்காக 2026-27 முதல் 2030-31 வரையிலான 5 ஆண்டு காலத்திற்கு 36,441 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று செய்தியாளர்களிடம் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் வளர்ச்சிக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் விளையாட்டு மிக முக்கியம் என்று கூறினார். ஒவ்வொரு திறமையான இளைஞரும் விளையாட்டில் சாதிக்க இத்திட்டம் உறுதுணையாக இருக்கும் என்றும், அடிமட்ட அளவில் தொடங்கி ஒலிம்பிக் வரை வீரர்கள் பயிற்சி பெற நாடு முழுவதும் கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர் பணியிடங்கள் 50% காலியாக இருப்பதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிகளில் விளையாட்டு பாடத்தை ரத்து செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் முழுமையாக செய்து தரப்படும் என்றும், எந்தெந்த பள்ளிகளில் கழிப்பறைகள் இல்லை என்பதை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மதிய உணவில் அசைவம் வழங்குவது குறித்து முதலமைச்சர் உரிய முடிவெடுத்து அறிவிப்பார் என்றும் அவர் தெரிவித்தார். பள்ளி குழந்தைகளுக்கு தரமான சீருடைகள் வழங்கப்படும் என்றும், இதுகுறித்த அறிவிப்புகள் வரும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்றும் திரு ராஜ்மோகன் கூறினார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரப்பாளையம் பகுதிகளில் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரை சாக்கடை கால்வாய்களில் சட்டவிரோதமாக வெளியேற்றும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் திருமதி சி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பள்ளிப்பாளையம் சங்ககிரி சாலையில் தடையை மீறி அந்த சாய ஆலை மீண்டும் சட்டவிரோதமாக இயங்குவதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில்

0: இல் அமைச்சர் அங்கு நேற்று நள்ளிரவில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அமைச்சர் வருவதை அறிந்ததும் சாய ஆலைக்குள் பணியில் இருந்த தொழிலாளர்கள் அங்கிருந்து தப்பியோடினர். அதனைத் தொடர்ந்து ஆலையின் உள்ளே பார்வையிட்ட அமைச்சர் சட்டவிரோதமாக சாயப்பணிகள் நடைபெற்று வருவதை நேரில் கண்டறிந்து உறுதி செய்தார். இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் அவர் கலந்தாலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தடையை மீறி சட்டவிரோதமாக செயல்படும் ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் மாநிலத்தில் 132 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களும் 277 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களும் செயல்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் மாணவர்களின் நலன் கருதி நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. கடந்த ஆண்டு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சி பெற்றவர்களில் 95% பல்வேறு முன்னணி தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் தூத்துக்குடியில் நேற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் மை பாரத் கேந்திரா சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக மாவட்ட இளைஞர் அலுவலர் திரு ஞானச்சந்திரன் கூறினார்.
1: மை பாரத் மத்திய அரசினுடைய தேதி முதல் ஆகஸ்ட் 15 வரை இந்தியாவில் இருக்கிற 15 முதல் 29 வரை இருக்கிற அனைத்து இளைஞர்களையும் பதிவு செய்வதற்கான முகாமானது அனைத்து
2: இயற்கை
1: மற்றும் அனைத்து இடங்களிலிருந்து
2: சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எம் கே மணிமேகலை.
1: வைத்து மை பாரத்
3: நடத்தப்பட்டது.
1: விஷித் பாரத் என்ற நிகழ்ச்சி என்பது இளைஞர்கள் குறிப்பாக இளம் தலைமுறையினர் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் நம்முடைய பாரத பிரதமரின் கனவான மலர்ந்த இந்தியாவை அடைவதற்கு போதையில்லா இளைஞர் தலைமுறை உருவாக்குவதற்கு மை பாரத்தின் சார்பாகவும் மற்றும் நாட்டு நலப்பணிகளின் சார்பாகவும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.
0: தமிழகத்தில் கோவை திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள ஏனைய மாவட்டங்கள் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஈரானின் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பலுசிஸ்தானில் போராட்டம் நடத்தி வரும் நபர்களை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்து மறைவிடத்தில் கொண்டு சென்று துன்புறுத்துவதாக சர்வதேச பொது மன்னிப்பு சபை குற்றம் சாட்டியுள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் காங்கர் மாவட்டத்தில் மலேரியாவால் 5 உயிரிழந்தது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளது. நுகர்வோர் பாதுகாப்புத்துறையில் கணினி மேலாளர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் திரு வெங்கடரமணன் நேற்று வழங்கினார். விழுப்புரம் மாவட்டத்தில் 41 ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டங்களை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சியில் மின் ஒப்பந்த புள்ளி தொடர்புடைய பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக அலுவலர்களுக்கான பயிற்சியை நேற்று ஆணையர் திரு சமீரன் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தில் பிரதமரின் தொழில் பழகுனர் வேலைவாய்ப்பு திருவிழா நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகத்தில் இருந்து கனிமங்களை ஒரே நாளில் அதிக அளவில் ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். கிளாஸ்கோவில் நேற்று நடைபெற்ற ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் ஒலிம்பிக் சாம்பியனான 28 திரு நீரஜ் சோப்ரா தனது இரண்டாவது முயற்சியில் 85.83 மீட்டர் தொலைவிற்கு ஈட்டி எறிந்து இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் போட்டிகளில் முதல் முறையாக களம் இறங்கிய 24 யஷ்வந்த் சிங் தனது 6வது மற்றும் இறுதி முயற்சியில் 85.4 மீட்டர் தூரம் எறிந்து தன் சொந்த சாதனையை முறியடித்தார். மகளிர் ஜூடோ போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா தே ஆடவர் பிரிவில் அர்ஷ் சிங் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். இவர்களுடன் யாமினி மௌரியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். காமன்வெல்த் போட்டியில் டெக்கத்லான் பிரிவில் முதல் பதக்கம் வென்ற இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை தேஜஸ்வின் சங்கர் படைத்துள்ளார். அவர்

இப்போட்டியில் வெண்கலப்பதக்கம் வென்றார். மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் 70 கிலோ எடை பிரிவில் நடப்பு சாம்பியனான ரோசி எக்லஸை வீழ்த்தி அருந்ததி சௌத்ரி வெற்றி பெற்றார். உலக சாம்பியன் ஜாஸ்மின் லம்போரியா, ஒலிம்பிக் பதக்கம் வென்ற லவ்லினா போர்கேன் மற்றும் வேறு 7 இந்திய வீராங்கனை வீரர்களும் தங்களின் தங்கப்பதக்க சுற்றுப் போட்டிகளுக்கு முன்னேறியுள்ளனர். புல்பந்து போட்டியில் இந்தியாவின் ஆதிக்கம் தொடர்கிறது. இதில் ஆடவர் இரட்டையர் அணி தொடர்ந்து 4வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. இதுவரை காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 5 தங்கம், 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கட்டமைப்புகளான நிதியுதவியை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள உடற்பயிற்சி ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வேசிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:55.
2: இசைத்தூரல் 1000.
3: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள்.
4: இயற்கையின் படைப்பில் நீர் முக்கியமானது. உலகத்தின் உயிர்ப்புக்கு ஆதாரமே நீர்தானே. இந்த பூமியில் நீர் ஆதாரங்கள் நிறைய இருந்தாலும் நீரூற்றுகளுக்கு ஒரு தனி இடம் இருக்குது. நீரூற்றுனா என்னங்க? பொதுவாக பூமிக்கு அடியில் சேமிக்கப்பட்டுள்ள நீர் இயற்கையான அழுத்தத்தின் காரணமாகவோ இல்லை மனிதர்களின் தொழில்நுட்பத்தின் காரணமாகவோ பூமியின் மேற்பரப்புக்கு பீரிட்டு வெளிவரும் இடம்னு சொல்லலாம். சில நேரங்களில் வழிந்தும் கூட நீர் வெளியேறும். இந்த நீரூற்றுகள் இயற்கையான நீரூற்று ஸ்ப்ரிங் மற்றும் செயற்கை நீரூற்று ஃபவுண்டைன்னு இரண்டு வகைப்படும். நாம் இப்போது இயற்கை நீரூற்றுகள் பற்றி பார்க்கலாம். பூமிக்குள்ளே உறிஞ்சப்படும் மழைநீர் நிலத்தடி நீராக மாறுது. இந்த நீர் பாறைகளின் அடுக்குகளில் தேங்குது. இயற்கையாக அங்கே உருவாகிற அழுத்தம் காரணமாக நிலத்தின் மேற்பரப்பில் கசிந்து ஓடையாக வெளியேறுது. இது சுனை அல்லது ஸ்ப்ரிங்னு அழைக்கப்படுது. இயற்கை நீரூற்றுகளில் பல வகை இருக்குது. கசிவு நீரூற்றுகள், நிலத்தடி நீர் மெதுவாக மேற்பரப்பில் கசிந்து சேரும் இடங்கள். புவியீர்ப்பு நீரூற்றுகள், மலைப்பகுதிகளில் புவியீர்ப்பு விசையால் நீர் வழிந்து ஓடும் நீரூற்றுகள். ஆர்டிசியன் நீரூற்றுகள், நிலத்தடி நீர் பாறைகளின் அழுத்தத்தால் துளைகள் வழியாக பீரிட்டு எழும் நீரூற்றுகள். வெப்ப நீரூற்றுகள், பூமிக்கடியிலுள்ள வெப்ப பாறைகளால் சூடேறி வெளியேறும் நீரூற்றுகள். பொதுவாக இந்த இயற்கை நீரூற்றுகள் நமக்கு நிறைய வழிகளில் உதவுது. இவை தூய்மையான குடிநீர் ஆதாரமாகவும் இருக்குது. கால்சியம் மெக்னீசியம் போன்ற பல கனிம சத்துக்கள் நிறைந்து இருக்கிறதால நம்மளோட எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப நல்லது. விவசாயத்திற்கும் இவை உகந்த நீராக இருக்கின்றது. இயற்கை நீரூற்றுகள் இருக்கும் இடங்களுக்கு அருகில் இருக்கும் விவசாய நிலங்களுக்கு தொடர்ந்து நீர் கிடைக்கிறதால ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்குது. காடுகளில் இருக்கும் இயற்கை நீரூற்றுகள் அங்கு வாழும் விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கும் உயிர் நாடியாக இருக்குது. வெப்ப நீரூற்றுகளில் சல்ஃபர் போன்ற கனிமங்கள் கலந்திருக்கிறதால தோல் நோய்களுக்கும் மூட்டு வலிக்கும் மருந்தாக கூட இருக்குது. நிறைய இயற்கை நீரூற்றுகள் அழகான அமைதியான சூழலை தர்றதால சிறந்த சுற்றுலா தலங்களாகவும் விளங்குகின்றன. பாரிஸில் உள்ள ஸ்ட்ரான்வின்ஸ்கி நீரூற்று, சிகாகோவில் உள்ள க்ரௌன் நீரூற்று, தென்கொரியாவில் இருக்கிற மூன்லைட் ரெயின்போ நீரூற்று, ஆஸ்திரேலியாவில் உள்ள ஸ்வரோஸ்கி நீரூற்று, கொலராடோவில் இருக்கும் ஜூலியா பென்ரோஸ் நீரூற்றுகள் உலக புகழ்பெற்ற நீரூற்றுகள் ஆகும். இந்தியாவில் கூட புகழ்பெற்ற

0: 10க்கும் மேற்பட்ட வெப்ப நீரூற்றுகள் இருக்குது. மணிகரன் வெந்நீரூற்று ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. பனாமிக் நீரூற்று லடாக். யும்தாங் வெந்நீரூற்று சிக்கிம். பக்ரேஸ்வர் நீரூற்று மேற்கு வங்கம். வசிஷ்ட் நீரூற்று மணாலி இமாச்சல பிரதேசம். தப்த பாணி ஒடிசா. சகஸ்த்ரா தாரா டெராடூன் உத்தரகாண்ட். இது போல இன்னும் நிறைய தமிழ்நாட்டிலும் 3 புகழ்பெற்ற இயற்கை நீரூற்றுகள் காணப்படுது. அங்குத்தி சுனை அருவி திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது மலையில் இருக்குது. புளியஞ்சோலை இயற்கை நீரூற்று திருச்சி மாவட்டம் துறையூரில் கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்குது. அரிட்டாப்பட்டி சுனைகள் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பல்லுயிர் பாரம்பரிய தலமாக இருக்குது. கலிஞ்சமலை பகுதியில் பல இயற்கை சுனைகள் நிறைய காணப்படுது. நமக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும்போது இந்த நீர் ஊற்றுகளை பார்க்க முயற்சி செய்யலாம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எம் கே மணிமேகலை அவர்கள்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: வாழ்க்கை முறைகள் பண்பாடுகளை கொண்ட நாடு, நிலம் மலை வனமென பல்வேறு புவியியல் சூழல்களை கொண்ட தேசம். அந்தந்த நிலத்தின் தன்மையில் அங்கு வசிக்கும் மக்களின் வாழ்க்கை முறை இருக்கிறது. கல்வி வேலை வாய்ப்புகளில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சரிசமமான வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும், திறன் வாய்ந்த மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதற்காகவே போட்டித் தேர்வுகளும் நுழைவுத் தேர்வுகளும் நடத்தப்படுகின்றன. பள்ளி கல்வி முடித்த மாணவர்கள் சேர்வதற்காக மத்திய மாநில அரசுகள் ஏராளமான கல்வி நிறுவனங்களை நடத்துகின்றன. எல்லா தரப்பு மாணவர்களும் அவரவர் திறனுக்கு ஏற்ப வாய்ப்புகளை பெற வேண்டும் என்ற நோக்கில்தான் உயர்கல்விக்கான நுழைவுத் தேர்வுகள் வரையறுக்கப்பட்டு நடத்தப்படுகின்றன. ஐஐடி, என்ஐடி மற்றும் மத்திய அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கைக்காக JEE என்ற இருநிலை தேர்வு நடத்தப்படுகிறது. மத்திய அரசு நடத்தும் சட்ட பள்ளிகளில் சேர்வதற்காக கிளாட் என்ற நுழைவுத் தேர்வும் நடத்தப்படுகிறது. அதேபோல பிளஸ் டூ முடித்த பிறகு மருத்துவ படிப்பில் சேர்வதற்காக நீட் என்ற நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. இந்தியாவில் மருத்துவ படிப்பு என்பது பெரும்பாலான மாணவர்களின் கனவாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக சுமார் 1,60,00,000 மாணவர்கள் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு பாடத்திட்டங்களில் பிளஸ் டூ தேர்வு எழுதுகிறார்கள். தேசிய மருத்துவ ஆணையத்தின் கணக்குப்படி ஆண்டுக்கு 1,36,939 மாணவர்கள் மட்டுமே இளநிலை மருத்துவ படிப்பான MBBS படிப்பில் சேர முடியும். ஆனால் 22,00,000 மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர நினைக்கிறார்கள். மருத்துவம் என்பது உயிர்காக்கும் தொழில் என்பதால் அதை படிக்க விரும்பும் மாணவர்கள் தகுதியானவர்களாக உரிய திறன் பெற்றவர்களாக இருப்பது முக்கியமானது. அதற்காகவே நீட் என்ற நுழைவுத் தேர்வு கொண்டுவரப்பட்டது. தேர்வில் அவர்கள் பெறுகிற ரேங்க் அடிப்படையில் மருத்துவ படிப்புக்கான இடங்கள் ஒதுக்கப்படும். மருத்துவ படிப்புக்கு மிகுந்த போட்டி நிலவுவதால் ஆங்காங்கே சில தவறுகள் நடக்கின்றன. இந்த சூழலில் தொடர்ந்து மாணவர்கள் தரப்பிலிருந்து வந்த கோரிக்கைகளை அடுத்து நீட் தேர்வு உள்ளடங்கிய போட்டித் தேர்வுகளை முறைப்படுத்தவும் சீர்திருத்தவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை துரிதகதியில் எடுத்து வருகிறது. முதல்கட்டமாக நுழைவுத் தேர்வு போட்டித் தேர்வு நடைமுறைகளில் சீர்திருத்தங்களை அமல்படுத்துவது குறித்து ஆய்வு செய்ய உலக அளவில் புகழ்பெற்ற தொழில்நுட்ப வல்லுநரான திரு நந்தன் நிலேகனி தலைமையில் ஒரு உயர்நிலைக் குழுவை பிரதமர் திரு நரேந்திர மோடி நியமித்துள்ளார். 71 வயதாகும் திரு நந்தன் நிலேகனி ஆதார் ஆணையத்தின் முதல் தலைவராக பணியாற்றியவர். அவர் உருவாக்கிய கட்டமைப்புகளின் அடிப்படையில் இதுவரை 144 கோடி ஆதார் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இகேஒய்சி மற்றும் UPI டிஜிட்டல் பண பரிமாற்றம் ஆகியவற்றுக்கும் திரு நந்தன் நிலேகனி மிக முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளார். தற்போது போட்டித் தேர்வு நுழைவுத் தேர்வுகளுக்காக நம்பகமான பாதுகாப்பான தொழில்நுட்ப கட்டமைப்புகளை திரு நந்தன் நிலேகனி உருவாக்க உள்ளார். அவரது தலைமையிலான உயர்நிலைக் குழுவில் இஸ்ரோ முன்னாள் தலைவர் திரு சோம்நாத், இந்திய உளவுத்துறை முன்னாள் இயக்குநர் திரு டபன் டேகா, சென்னை ஐஐடி இயக்குநர் திரு வி காமகோட்டி, கல்வித்துறை முன்னாள் செயலர் திருமதி அனிதா கர்வால், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு அம்ரித்லால் மீனா உள்ளிட்டோர்

உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு நாடு முழுவதும் நடைபெறும் போட்டித் தேர்வுகளின் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும். இஸ்ரோ நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் திரு சோம்நாத் ராக்கெட் விஞ்ஞானி என்று அழைக்கப்படுகிறார். அவர் இஸ்ரோவில் பணியாற்றிய போது துல்லியமான திட்டமிடலுக்காக அனைவராலும் பாராட்ட பெற்றவர். இக்கட்டான சூழல்களை திறம்பட கையாள்வது, தவறுகளை துல்லியமாக கண்டறிவது, அனைத்து தரப்பு நிபுணர்களையும் ஒன்றிணைப்பது உள்ளிட்ட தலைமை பண்புகளுக்காக திரு சோம்நாத் குழுவில் இணைக்கப்பட்டுள்ளார். சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி அடிப்படையில் கணினி விஞ்ஞானி ஆவார். கணினி வடிவமைப்பு, செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அவர் திறம்பட செயல்பட்டு வருகிறார். பொதுத் தேர்வு, நுழைவுத் தேர்வு வினாத்தாள்களை திருத்தும் பணியை நேர்த்தியாக மேற்கொள்ள அவர் மிக முக்கிய பங்களிப்பை வழங்க உள்ளார். வினாத்தாள் கசிவை தடுப்பது, தேர்வில் ஆள் மாறாட்டங்களை தடுப்பது, தேர்வு தொடர்பான உளவு தகவல்களை திரட்டுவது ஆகியவற்றுக்காக இந்திய உளவுத்துறையின் முன்னாள் இயக்குநர் திரு தபன் டேகா நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் கல்வித்துறை செயலாளர் திருமதி அனிதா கர்வால் பள்ளிக்கல்வி, பொதுத் தேர்வு, கல்வித்துறை நிர்வாகத்தில் மிகுந்த அனுபவம் கொண்டவர். அவர் கல்வித்துறை செயலாளராக இருந்தபோது பல்வேறு சீர்திருத்தங்கள் அமல் செய்யப்பட்டன. இவற்றை கருத்தில் கொண்டு அவர் குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான திரு அம்ரித்பால் மீனா சரக்கு போக்குவரத்து துறையின் நிபுணராக கருதப்படுகிறார். போட்டித் தேர்வு, நுழைவுத் தேர்வு வினாத்தாள்களை வாகனங்களில் கொண்டு செல்லும் போதுதான் பெரும்பாலும் வினாத்தாள் கசிகிறது. இதை தடுக்க திரு அம்ரித்பால் மீனா முக்கிய வியூகங்களை வகுப்பார். நாடாளுமன்றத்தில் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் அறிமுகம் செய்தார். 2024 உருவாக்கப்பட்டு தற்போது வரை நடைமுறையில் இருக்கும் நுழைவுத் தேர்வு சட்டத்தை விட பல மடங்கு வலிமையாகவும் குற்றம் இழைப்போரை கடுமையாக தண்டிப்பதாகவும் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. முந்தைய சட்டப்படி ஒரு நபர் முறைகேடான வழியில் தேர்வு எழுதினாலோ முறைகேடாக நடந்தாலோ அவருக்கு 3 முதல் 5 ஆண்டுகள் வரை சிறையும் 10 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும். புதிய சட்டத்திருத்தப்படி முறையற்ற வகையில் தேர்வுகளை எழுதுவது கண்டறியப்பட்டால் 5 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும். தேர்வு சேவையை வழங்கும் நிறுவனங்கள் முறைகேடுகளில் ஈடுபட்டால் முன்பு 1 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் புதிய சட்டத்திருத்தப்படி 5 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். தேர்வு நடத்துவதற்கான செலவு தொகையும் அவரிடமிருந்து வசூலிக்கப்படும். 8 ஆண்டுகளுக்கு பொதுத் தேர்வு தொடர்பான எந்த ஒரு பொறுப்பில் இருந்தும் அந்த நிறுவனம் விலக்கி வைக்கப்படும். இந்த வகை குற்றத்தில் ஈடுபடும் சேவைதாரருக்கு இப்போதுள்ள சட்டப்படி 3 முதல் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. 4 ஆண்டுகள் தடை விதிக்கப்படுவதாக இருந்தது, இனிமேல் 8 ஆண்டுகள் தடை விதிக்கப்படும். சேவை வழங்குநருக்கு பொறுப்பாளராக இருப்போர் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டது உறுதியானால் முந்தைய சட்டப்படி 3 முதல் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த புதிய சட்ட திருத்தப்படி குறைந்தபட்ச தண்டனையே 5 ஆண்டுகளாகவும் அதிகபட்ச அபராதமாக 5 கோடி ரூபாய் வரையும் விதிக்கப்படலாம். தேர்வு முறைகேட்டில் திட்டமிட்டு செயல்பட்டிருப்பது கண்டறியப்பட்டால் 2024 சட்டத்தில் 5 முதல் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 கோடிக்கும் குறைவான அபராதமும் விதிக்கப்பட்டு வந்தது. தற்போதைய புதிய சட்ட திருத்தப்படி குறைந்தபட்ச சிறை 7 ஆண்டுகளாகவும் குறைந்தபட்ச அபராதம் 10 கோடி ரூபாய் வரையும் விதிக்கப்படலாம். இந்த புதிய சட்ட திருத்தத்தில் விரைவான போலீஸ் விசாரணை, வழக்கு விசாரணைக்காக 12A, 12B ஆகிய 2 பிரிவுகள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன. அதன்படி தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்கும் மத்திய விசாரணை முகமையோ அல்லது சிறப்பு விசாரணை குழுவோ அதன் விசாரணையை மத்திய அரசு பரிந்துரைத்த காலத்திலிருந்து 2 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும். மேலும் இச்சட்ட திருத்தம் இதன் கீழ் வரும் குற்றங்களை விசாரிக்க தேவைப்படும் இடங்களில் ஒரு சிறப்பு பணிப்படையை அமைப்பதற்கான அதிகாரத்தை மத்திய அரசுக்கு வழங்குகிறது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பின் வழக்கு விசாரணையை நீதிமன்றங்கள் தினசரி நடத்த வேண்டும். அனைத்து விதமான சாட்சிகளையும் விசாரிக்க வேண்டும். வழக்கு விசாரணையை அதிகபட்சமாக 3 மாதங்களுக்குள் முடித்து தீர்ப்பளிக்க வேண்டும். இந்த புதிய சட்ட திருத்தத்தின் கீழ் பதிவாகும் வழக்குகளை விசாரிக்க ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசமும் சிறப்பு விரைவு நீதிமன்றங்களை உருவாக்க வேண்டும். இச்சட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள அனைத்து வழக்குகளும் சிறப்பு விரைவு நீதிமன்றங்களுக்கு மாற்றப்படும்.
இந்த சட்டத்தின் கீழ் வழக்கு விசாரணை முடிந்து சிறப்பு விரைவு நீதிமன்றத்தால் வழங்கப்படும் தீர்ப்புகளில் தண்டனை பெற்றவர்கள் அதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில்

0: நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்யலாம். மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு ஏற்ற நாளிலிருந்து 3 மாதங்களுக்குள் நீதிமன்றம் விசாரணையை முடித்து தீர்ப்பளிக்க வேண்டும். 90 நாட்களுக்கு பிறகு எந்த ஒரு மேல்முறையீடும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு போட்டித் தேர்வுகள், நுழைவுத் தேர்வுகளில் நிச்சயம் முறைகேடுகள் இருக்காது. தகுதி வாய்ந்த மாணவர்கள் மட்டுமே இந்த தேர்வுகளில் சிறப்பிடம் பெறுவார்கள். உயர்கல்வியில் நிச்சயம் தரம் உறுதி செய்யப்படும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை: தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இனி கேட்கலாம் மதுரை தென்றல், அதற்கு முன் விளம்பரம்.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
0: நிகழ்ச்சியின் முதல் பாடலாக திருடா திருடா திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா குரலில் பாடல் கேட்கலாம்.

0: இதுவரை நேயர்கள் கேட்டது மதுரை தென்றல். இனி தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. மேற்காசியாவில் எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை யுக்ரைன் தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பாக இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஜூடோ மகளிர் பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதா தே, ஆடவர் பிரிவில் ஹர்ஷ் சிங் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக ஆந்திர மாநிலம் விஜயநகரம் மாவட்டம் போகபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அல்லூரி சீதாராம ராஜு சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். அரசு தனியார் பங்களிப்பு முறையில் 5,640 கோடி ரூபாய் செலவில் இந்த பசுமை விமான நிலையம் கட்டப்பட்டுள்ளது. மேலும் விசாகப்பட்டினத்தில் இந்தியாவின் தேசிய செமிகண்டக்டர் இயக்கத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட ஆந்திராவின் முதல் செமிகண்டக்டர் திட்டத்திற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். இது தவிர போகபுரத்தில் தோராயமாக 17,900 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் அவர் சிறப்புரையாற்றுகிறார். ஆந்திர பிரதேச பயணத்தை நிறைவு செய்து கொள்ளும் பிரதமர் கர்நாடக மாநிலம் மைசூருவுக்கு செல்கிறார். அங்கு சுவாமி விவேகானந்த கலாச்சார இளைஞர் மையத்தை திறந்து வைக்கவுள்ளார். சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முகநூல் பதிவை அந்நிறுவனம் தற்காலிகமாக கட்டுப்படுத்திய விவகாரத்தை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நெறிமுறை சார்பு மற்றும் பொது அமைதியை பேணுவதில் நிறுவனத்தின் பங்கு போன்ற பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து அவர்களிடம் கேள்வி எழுப்பப்படவுள்ளது. அதிகாரப்பூர்வ தகவல்படி மெட்டா நிறுவனத்தின் உலகளாவிய குழு அடுத்த வாரம் இந்தியா வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு அதிகாரிகளின் விசாரணைக்கு பிறகு இக்குழுவினர் நாடாளுமன்ற குழு முன்பாகவும் ஆஜராகி விளக்கம் அளிக்கவுள்ளனர். வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்ட காணொலி பதிவு முகநூலில் சுருக்கி வெளியிடப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மெட்டாவின் உயர் அதிகாரியை உடனடியாக அழைத்து விளக்கம் கேட்டிருந்தது. இது ஒரு தொழில்நுட்ப கோளாறு என்று கூறி மெட்டா நிறுவனம் மன்னிப்பு கோரியிருந்தாலும் மத்திய அரசு அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று மாலை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்ஷியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மேற்காசிய பகுதியில் தொடர்ந்து நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலை குறித்தும் இந்தியாவின் ஆழ்ந்த கவலைகளையும் அவரிடம் தெரிவித்ததாக சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தொலைபேசி உரையாடலின் போது எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். யார் இதுபோன்ற தாக்குதல்களை நடத்தினாலும் அதனை இந்தியா வன்மையாக கண்டிக்கிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் தற்போதைய நிலவரங்கள் மற்றும் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் குறித்த ஈரானின் நிலைப்பாடு தனக்கு விளக்கப்பட்டதாகவும் இந்தியா எப்போதுமே பேச்சுவார்த்தைக்கும் ராஜதந்திர வழிமுறைகளுக்கும்

முழு ஆதரவு அளிக்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்படும் முறையற்ற தேர்தலை அப்பகுதி மக்கள் நிராகரித்திருப்பது பாகிஸ்தானின் ஆளுமைக்கும் அதன் அடக்கு முறைகளுக்கும் எதிரான மக்களின் உணர்வு என்று இந்தியா தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் அமைதியான முறையில் போராடும் பொதுமக்களுக்கு எதிராக அந்நாட்டு நிர்வாகம் கடுமையான அடக்குமுறைகளை கட்டவிழ்த்துவிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த கோர தாக்குதல்கள் மற்றும் ஒடுக்குமுறைகள் காரணமாக

0: திரு ரந்தர் ஜெய்ஸ்வால் கோரிக்கை விடுத்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா இங்கிலாந்து உறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இங்கிலாந்து பிரதமர் திரு ஆண்டி பர்ன்ஹாமும் உறுதியேற்றுள்ளனர். இங்கிலாந்தின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள திரு ஆண்டி பர்ன்ஹாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் உரையாடிய போது தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொழில்நுட்பம், புத்தாக்கம், பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, கல்வி மற்றும் மக்களுக்கிடையேயான உறவுகள் போன்ற பல்வேறு துறைகளில் இணைந்து பணியாற்ற இருவரும் உறுதியேற்றுள்ளதாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா இங்கிலாந்து விரிவான வர்த்தக உடன்படிக்கையை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல இருவரும் ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வர்த்தகம், பொருளாதாரம், முதலீடு ஆகியவற்றில் வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவும் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேலும் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் பேட்ரியாட் இடைமதிப்பு ஏவுகணைகளை தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பான திட்டங்களில் அமெரிக்கா எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியுள்ளது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அதிபர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திரு டொனால்டு டிரம்ப், அமெரிக்க ராணுவத்தின் மிகவும் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்றை யுக்ரைன் சொந்தமாக தயாரிக்க அனுமதிக்கப்படுமா என்பது குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டார். ஆயுத உற்பத்தியை விரிவுபடுத்துவதை விட போரை முடிவுக்கு கொண்டு வருவதிலேயே தனது கவனம் உள்ளது என்றும் மீண்டும் குறிப்பிட்ட திரு டிரம்ப், அமைதியை ஏற்படுத்துவதே முதன்மையான இலக்கு என்றும் வலியுறுத்தினார். இந்நிலையில் யுக்ரைன் நகரங்கள் மற்றும் முக்கிய கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தனது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளதால் கூடுதல் பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் இடைமறிப்பு ஏவுகணைகளை வழங்குமாறு யுக்ரைன் தொடர்ந்து நேட்டோ நாடுகளிடம் கோரிக்கை விடுத்து வருகிறது. ஆப்பிரிக்க நாடுகள் உள்ளிட்ட 50 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்க விசா பெற பிணைய பத்திரம் செலுத்த வேண்டும் என்ற சோதனை ரீதியிலான திட்டத்தை அமெரிக்கா தற்போது நிரந்தரமாக்கியுள்ளது. மேலும் இதற்கான கட்டணம் $20,000 உயர்த்தப்பட்டுள்ளது. முந்தைய சோதனை முறை திட்டத்தில் அதிகபட்ச பிணையத் தொகை $15,000 இருந்தது. அதிகாரிகளின் விருப்பத்தின் அடிப்படையில் குறைந்தபட்ச தொகையாக $5,000 நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதிய இறுதி விதிமுறையின்படி அதிகபட்ச தொகை $20,000 உயர்த்தப்பட்டுள்ளதுடன் $5,000 என்ற குறைந்தபட்ச தொகை நீக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஜூடோ விளையாட்டில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதா தே, ஆடவர் பிரிவில் ஆர்ஷி சிங் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நேற்று நடைபெற்ற போட்டிகளில் யாமினி மௌரியா வெள்ளிப்பதக்கம் வென்றார். டெகத்லான் பிரிவில் முதல் பதக்கம் வென்ற இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை தேஜஸ்வின் சங்கர் படைத்துள்ளார். அவர் இப்போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றார். மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் 70 கிலோ எடைப் பிரிவில் நடப்பு சாம்பியனான ரோசி எக்லஸை வீழ்த்தி அருந்ததி சௌத்ரி வெற்றி பெற்றார். உலக சாம்பியன் ஜாஸ்மின் லம்போரியா ஒலிம்பிக் பதக்கம் வென்ற லவ்லினா போர்கேன் மற்றும் வேறு 7 இந்திய வீராங்கனை வீரர்களும் தங்களின் தங்கப்பதக்க சுற்றுப் போட்டிகளுக்கு முன்னேறியுள்ளனர். புல்பந்து போட்டியில் இந்தியாவின் ஆதிக்கம் தொடர்கிறது. இதில் ஆடவர் இரட்டையர் அணி தொடர்ந்து 4வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இறுதிப் போட்டியில் நீரஜ் சோப்ரா 85.83 மீட்டர் தொலைவிற்கு ஈட்டி எறிந்து இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் போட்டிகளில் முதல் முறையாக களம் இறங்கிய 24 வயது யஷ்வந்த் சிங் 85.4 மீட்டர் தூரம் எறிந்து தன் சொந்த சாதனையை முறியடித்து பதக்கம் வென்றார். பதக்கப்பட்டியலில் இதுவரை இந்தியா 5 தங்கம், 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திரப்பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. மேற்காசியாவில் எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் ஆளுமைகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும்.

என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை யுக்ரைன் தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பாக இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஜூடோ மகளிர் பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதா தே, ஆடவர் பிரிவில் அர்ஷு சிங் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:25.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ இயற்கையின் வரம் தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. தாயமுதம் பற்றி விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் தா அன்பரசி அவர்கள்.
4: பிரசவமே முதல்ல வந்து ரொம்ப தாய்க்கு வந்து ரொம்ப கடினமான நேரம் தான். அவங்களுக்கு கூடுதலான ஒரு கடினமான நேரத்தை அது கொடுக்குது. பிரசவத்துக்கு பின்னாடி வர முதல் தாய்ப்பால நம்ம வந்து சீம்பால் இல்லைன்னா கொலஸ்ட்ரம்னு சொல்றோம். குழந்தை பிறந்தவுடன் முதல் சில மணி நேரம் வந்து குழந்தை வந்து ரொம்ப விழிப்போட இருப்பாங்க. அந்த சமயத்துல நம்ம வந்து குழந்தை பால் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது நார்மல் டெலிவரியா இருந்தா பிறந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள பால் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப, இதை வந்து நாங்க ஏர்லி இனிஷியேஷன் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இதே சிசேரியன் அப்படின்னா தாய்ப்பால் ஊட்டுதல நிலைநாட்டவும் அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கிற பாசப்பிணைப்பை ஏற்படவும் நமக்கு உதவியா இருக்கும். ரெண்டு விஷயம், பிறந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள கொடுக்கணும், இரண்டாவது சிசேரியனா இருந்தா ஒரு மணி நேரத்துல இருந்து நாலு மணி நேரத்துக்குள்ள கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தை பிறந்தவுடன் சில மணி நேரத்துக்கு விழிப்போட இருக்கும்னு சொன்னேன். அந்த சமயத்துல டெலிவரி முடிஞ்சதுமே குழந்தைய வந்து தாயோட வயிற்று மேல போடும்போது குழந்தை ஆட்டோமேட்டிக்கா உள்ளுணர்வு மூலமா தானா நகர்ந்து போய் மார்போட இணைந்து உடனே இல்ல மெதுவா பொறுமையா நகர்ந்து நகர்ந்து நகர்ந்து தோளோட தோல் அரவணைப்புல இருக்கும் போது தேவைப்படும் போது அந்த மார்பு சுத்தி இருக்கிற அந்த கருப்பு பகுதி ஏரியோலான்னு சொல்லுவோம், காம்ப சுத்தி இருக்க கருப்பு பகுதி, அதுல இருக்கிற வாசனையும் குழந்தை உள்ள வயிற்றுக்குள்ள இருக்கும் போது இருக்க அந்த வாசனையும் ஒரே மாதிரியான வாசனைன்றதுனால குழந்தை அழகா நகர்ந்து போய் அங்க மார்போட கவ்வி இணைச்சு பால் குடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இது எப்ப நடக்கும்னா அந்த தோல் மேல தோல் போட்டு அரவணைப்புல இருக்கும் போது மட்டும்தான் இது நடக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி வந்து அரவணைக்கும் போது குழந்தையோட இதய துடிப்பு, மூச்சு, உடல் சூடு இதெல்லாமே சீரா இருக்கும். குழந்தையோட அழுகை வந்து குறையும், தாய் சேய் பாசம் வந்து கூடும், தாய்ப்பால் நிறைய சுரக்கும். தாய்க்கு வந்து இதனால மன அழுத்தமும் குறைஞ்சு மன சோர்வு வந்து நீங்கும். தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி கம்ஃபர்டபுளா இருக்கணும். கம்ஃபர்டபுள்னா அவங்களுக்கு வசதியா என்னென்ன பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கணும். தாய்ப்பால் கையில சோப்பு போட்டு நல்லா கழுவிச்சுக்கணும். அமைதியான வசதியான இடத்துல உட்காரணும். முதுகுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி பின்னாடி தலகாணி, அப்புறம் மடி மேல குழந்தை கிடத்துறதுக்கு ஒரு தலகாணி வேணும்னா வச்சுக்கலாம். பக்கத்துல வந்து தாகம் எடுக்கும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது, தண்ணியோ தேவைப்பட்ட நட்ஸ் ஸ்நாக்ஸ் ஏதாவது நம்ம பக்கத்துல அந்த மாதிரி வச்சுட்டு அமைதியான இடத்துல வந்து, அது இல்லாம குழந்தையை எடுக்கும்போது குழந்தை வந்து ஏதாவது டைப்பர் ஈரமா இருக்கா அதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணிட்டு தேவைப்பட்ட அதெல்லாம் மாத்திக்கணும். எப்படி தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம அடுத்து போவோம். குழந்தைய ஒரு பக்கமா திருப்பி வயிறோட வயிறு, அதாவது தாயோட வயிறும் குழந்தையோட வயிறும் ஒரு பக்கமா இருக்கணும், ஒட்டி மார்பல் நிலைக்கு நம்ம வந்து கொண்டு வரணும். அதுக்குதான் முதலே சொன்ன மாதிரி நம்ம தலையான ஏதாவது ரெடியா வச்சிருந்தோம்னா குழந்தைக்கு அடியில நம்ம வந்து வச்சு கொடுத்தா அம்மா வந்து குனிஞ்சு பால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. குழந்தை வந்து மார்பல் நிலைக்கு இருக்கும் போது அம்மா வந்து அப்படியே பால் கொடுக்கும்போது முதுகு வலி குறையும். ஒரு பக்க மார்பல முழுமையா குடிக்க விடணும். இதுக்கு வந்து ஒரு 15-20 நிமிடம் வந்து ஆகலாம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது உலக தாய்ப்பால் வாரத்தினை முன்னிட்ட சிறப்பு நிகழ்ச்சியில் தாய் அமுதம் பற்றி விளக்கம் அளித்தார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் தா அன்பரசி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை 7:25 கேட்கலாம்.
5: நலம் வாழ என் நாடும்.

0: நேரம் 7:30. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு ஊரில் ஒரு பெரிய மாமரம் கம்பீரமாக நின்றுக்கிட்டு இருந்தது. அதில் நிறைய பூக்கள், கனிகள், பறவைகள். ஒரு சின்ன பையன் அந்த மரத்தடியில் வந்து விளையாடுறது வழக்கம். மரத்துக்கு அந்த பையன் பேரில் ஒரு பாசம் உண்டாக ஆரம்பிச்சுட்டுது. பையன் அந்த மரத்தில் உள்ள பூக்களை பறிக்கணும், பழங்களை பறிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காகவே அந்த மரம் தன்னோட கிளைகளை வளைச்சி அவனுக்கு எட்டுற அளவுக்கு தலையை சாய்ச்சி கொடுக்குது. பையன் வந்து பூக்களை பறிக்கிறான், மரம் சந்தோஷப்படுது. மரம் வந்து அன்பின் அடையாளம், அதனால் அது கொடுக்கறதுல சந்தோஷப்படுது. மனிதன் வந்து ஆணவத்தின் அடையாளம், அதனால் இவன் பறிக்கிறதுல சந்தோஷப்படுறான். பையன் வளர்ந்தான், அந்த மரத்தின் மடியிலேயே படுத்து தூங்கினான். பூக்களை பறித்து மலர் கிரீடம் பண்ணி தலையில் சூடிக்கிட்டான். பழங்களை பறித்தான், சாப்பிட்டான். அதை பார்த்து அந்த மரம் சந்தோஷப்பட்டுது. கொஞ்ச நாளாச்சு, பையன் இன்னும் கொஞ்சம் பெரியவனானா அந்த மரத்து மேலே ஏறி கிளையில் உட்காந்துக்கிட்டு ஊஞ்சலாட ஆரம்பித்தான். அவனுக்கு சௌகரியத்தை கொடுக்கறதுல மரத்துக்கு ஆனந்தம், மரத்துக்கு அசௌகரியத்தை கொடுக்கறதுல அவனுக்கு ஆனந்தம். இது அன்புக்கும் ஆணவத்துக்கும் உள்ள வித்தியாசம். பையன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தான். அவனுக்கு கடமை, லட்சியம் எல்லாம் வந்து சேர்ந்தது. படித்து பரீட்சை எழுதி பாஸ் ஆக வேண்டியிருந்தது, அதனால் மரத்துக்கிட்ட வர்றதில்ல அவன். ஆனால் மரம் இவனுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. இவன் உலக விஷயங்களில் மூழ்கிட்டான். தற்செயலாக ஒரு நாள் அந்த பக்கமாக போனான். மரம் அவனை பார்த்துது. மறந்துட்டியா என்ன, நான் உன்னை பார்க்கணும்னு ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்னுது. இவன் பார்த்தான், நீ என்ன வச்சிருக்கிற, நான் உங்ககிட்ட ஏன் வரணும், உங்ககிட்ட பணம் இருக்குதா சொல்லி வர்றேன், ஏன்னா நான் இப்போ பணத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னான். உனக்கு பணம் தானே வேணும், என்னுடைய பழங்களை பறிச்சிக்கோ, அதையெல்லாம் விற்பனை பண்ணு, பணம் கிடைக்கும் அப்படின்னுது அந்த மரம். உடனே அவன் மரத்தில் ஏறினான், பழங்களை பறித்தான், பழுக்காத காய்களையும் சேர்த்து பறித்தான். தன்னோட கிளை கொம்புகள் உடைஞ்சா கூட அதுக்காக அந்த மரம் வந்து கவலைப்படலை, சந்தோஷப்பட்டுது. இவன் பழங்களை பொறுக்கிட்டு அந்த மரத்துக்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் அவன் பாட்டு போட்டான். அதுக்கப்புறம் அந்த பக்கமே திரும்பலை, பணம் சம்பாதிக்கிறதுலேயே குறியாக இருந்தான். மரத்துக்கு மறுபடியும் வருத்தம், அவன் வரலையேன்னு. பல வருஷம் கழித்து அவன் வந்தான். வா மகனே, என்னை வந்து கட்டி பிடிச்சிக்கோன்னு அந்த மரம். நான் என்ன இன்னமும் சின்ன பிள்ளையா உன்னை வந்து கட்டி பிடிச்சிக்கிறதுக்கு அப்படின்னாவே. நான் இப்போ ஒரு வீடு கட்ட போகிறேன், அதுக்கு உன்னால் உதவ முடியுமா அப்படின்னா. என்னுடைய கிளைகளை வெட்டிக்கோ அப்படின்னு மரம். கொஞ்சம் நேரத்தில் மரத்தை அப்படியே மொட்டை அடிச்சுட்டான். மறுபடியும் கொஞ்சம் காலம் கழிச்சு அந்த மனுஷன் வயசாகி ரொம்ப கிழவனாக போட்டான். அதுக்கப்புறம் வந்தான், நான் தூர தேசங்களுக்கு போய் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் பிரயாணம் பண்ணுறதுக்கு ஒரு படகு தேவை, அதுக்கு நீ உதவி செய்ய முடியுமான்னா. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, என்னுடைய அடிமரத்தை வெட்டிக்கொண்டுது அந்த மரம். அவன் வெட்டினான், படகு செஞ்சான், போயிட்டான். இனிமேல் திரும்பி வருவானோ மாட்டானோ அது தெரியாது. ஆனால் இந்த அடிமரம் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா இது அன்பின் அடையாளம், அவன் ஆணவத்தின் அடையாளம். அன்பு வந்து கொடுக்கறதுக்கு தான் ஆசைப்படும், ஆணவம் வாங்கிறதுக்கு தான் ஆசைப்படும். இப்படி ஒரு கதையை ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிறார். அதை வந்து நாம் சிந்தித்து பார்க்கணும். நம்மால் ஒருத்தன் கடல் கடந்து போயிருக்கிற என்னுடைய சிநேகிதம் வரப்போகிறான், அவனுக்காக இந்த கடற்கரையில் காத்துக்கிட்டு இருக்கிறேன்னா, என்னடா அவ்வளவு பிரியமாக அவன் பேரில் அப்படின்னு கேட்டோம். அப்படி இல்லைங்க, அவன் போகும்பொழுது நான் இங்கே கட்டி வச்சுருந்த என்னோடய படகை கடத்திட்டு போட்டான், திரும்ப வந்ததும் அவனை கொஞ்சம் கவனிக்கணும், அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா.
0: இதுவரை கேட்டீர்கள் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று காலை 8 மணிக்கு ஒத்துழையாமை இயக்க தினம். உரை வழங்குகிறார் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மேனாள்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 7:36. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் மதுரை தென்றல். உன்னுடைய முன்னேற்றம் உனது செயலில் இருக்கிறது. ஆம் நேயர்களே, நம்முடைய இயற்கை இலக்கை அடையணும்னா தினசரி சிறிய அளவிலான முயற்சி தேவை. அந்த முயற்சி செயலாக மாறும் பட்சத்தில் நம் கனவு நம் வாசமாகும் அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனை வரியோட நிகழ்ச்சியில் போகலாம். மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கல்லூரி வாசல் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் குரலில் பாடல் கேட்கலாம்.

நேரம் 7:47. வான்மதி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் வலம் வந்து கொண்டிருப்பது மதுரை தென்றல். அடுத்த பாடலாக காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஓ எஸ் அருண் அவர்களின் குரல்களில் பாடல் கேட்கலாம்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 7:56. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக பிரியம் திரைப்படத்திலிருந்து KS சித்ரா ஹரிஹரன் குரல்களில் பாடல் கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மதுரை தென்றல். இனி தொடர்வது சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி ஒத்துழையாமை இயக்க தினத்தையொட்டி உரை வழங்குகிறார் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மேனாள் இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் எஸ். பகவதி பெருமாள் அவர்கள்.
2: வணக்கம். ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம் என்பது இந்தியாவில் ஆங்கில அரசுக்கு எதிராக 1920 ஆரம்பிக்கப்பட்ட நாடளாவிய மக்கள் இயக்கமாகும். இந்திய விடுதலை போராட்டத்தில் இது ஒரு முக்கிய கட்டமாக கருதப்படுகிறது. மகாத்மா காந்தியாலும் இந்திய தேசிய காங்கிரசாலும் முன்னெடுக்கப்பட்ட இவ்வியக்கம் ஆகஸ்ட் 1920 தொடங்கி பிப்ரவரி 1922 வரை நடைபெற்றது. இந்தியர்கள் ஆங்கில அரசுடன் அனைத்து செயல்பாடுகளிலும் ஒத்துழைக்க மறுத்தனர். இந்த இயக்கத்தின் காரணமாக மகாத்மா காந்தி தனிப்பெரும் தலைவராக உருவெடுத்தார். ஒத்துழையாமை இயக்கம் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் நடைபெற்ற முதல் மிகப்பெரிய மக்கள் இயக்கமாகும். அஹிம்சை மற்றும் சத்தியாகிரகம் ஆகிய வழிகளில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த இயக்கம் துவங்கிய நாள் என உறுதியாக ஒரு நாளை குறிப்பிட இயலவில்லை. ஏனென்றால் 1920 டிசம்பர் மாதம் நடைபெற்ற மகாநாட்டில்தான் அதன் செயல் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் 1920 மார்ச் மாதம் கிலாபத் மகாநாட்டில் மகாத்மா காந்தி இந்த இயக்கம் பற்றி குறிப்பிட்டுள்ளார். அதன்படி ஆகஸ்ட் 1920 முதல் துவங்குவதாக காந்தி அறிவித்தார். ஆனால் செப்டம்பர் மாதம் 4 துவங்கியதாக சில நூல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் காந்தியின் வாக்கு வேதவாக்காக இருந்ததால் ஆகஸ்ட் 1920 என்ற நாள் ஒத்துழையாமை இயக்க துவக்க நாளாக கருதப்படுகிறது. ஆங்கில ஆதிக்கத்தின் பிடி இறுகிய போது இந்தியா நமது நாடு, நாமெல்லாம் இந்தியர்கள், நமது நாட்டை அந்நிய ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் போன்ற உணர்வுகள் இந்திய மக்களிடையே சிறிது சிறிதாக தலைகாட்டத் தொடங்கின. இந்தியர்கள் ஆங்கில அதிகாரிகளால் இழிவாக நடத்தப்பட்டனர். அந்நிய ஆதிக்கம் இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைத்ததால் மக்கள் வேதனையும் வெறுப்பும் கொண்டனர். இந்த முரண்பாட்டின் விளைவாக வலிமைமிக்க தேசிய விடுதலை போராட்டம் தோன்றியது. நாளடைவில் இந்த விடுதலை போராட்டம் வலுவடைந்தது. இந்த வீரம் செறிந்த விடுதலை போராட்டம் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் தலைமையில் 1920 ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக மலர்ந்தது. 1885 தோற்றுவிக்கப்பட்ட போராட்ட வரலாறு 3 பாகங்களாக வரலாற்று அறிஞர்களால் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அவை 1885 முதல் 1905 வரை இருந்த மிதவாதிகள் காலம், 1905 முதல் 1920 வரை இருந்த தீவிரவாத காலம், 1920 முதல் காந்தியின் தலைமையிலான காந்திய காலம். மிதவாதிகள் காலத்தில் சாத்வீகமான போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் என நடைபெற்றன. தாதாபாய் நவ்ரோஜி, ஃபெரோஷா மேத்தா, கோபாலகிருஷ்ண கோகலே என சிந்தனையாளர்கள் மக்களை வழிநடத்தினர். தீவிரவாத காலத்தில் வன்முறை சம்பவங்கள் பெருமளவில் நடைபெற்றன. பாலகங்காதர திலகரும் பிபின் சந்திரபாலும் லாலா லஜபதி ராயும் தலைமையேற்று நடத்தினர். காந்திய காலத்தின் முதல் மாபெரும் மக்கள் போராட்டம் தான் ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம் மக்களை புதிய நம்பிக்கையோடு, புதிய எதிர்பார்ப்போடு சுதந்திரத்துக்காக போராடும் ஆற்றலை பெறுவதற்கான புனித துவக்கமாகும் என புகழ்பெற்ற வரலாற்றறிஞர் R.C. மஜூம்தார் கூறுகிறார். தேசப்பிதா மகாத்மா காந்தியால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் அஹிம்சை நெறியை அடிப்படையாக கொண்டதாகும். ஏன் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது? 1914 ஆரம்பமான முதல் உலகப் போரில் இக்கட்டான நிலையிலிருந்த இங்கிலாந்துக்கு இந்திய மக்கள் காலத்தால் உதவி செய்தனர். ஆங்கில அரசாங்கத்தின் போர் முயற்சிகளுக்கு முன்னின்று ஒத்துழைப்பு நல்கினார் காந்தி. உலகப் போர் முடிந்தவுடன் ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் என்ற ஒரு இராணுவ சட்டத்தை இயற்றி இந்தியர்களை அடக்க முற்பட்டது. 1919 நடைபெற்ற பஞ்சாப் படுகொலை என்ற ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் அதை தொடர்ந்து பிறப்பிக்கப்பட்ட இராணுவ சட்ட நடவடிக்கைகளும் காந்தியின் உள்ளத்தில் வேதனை வடுக்களை உண்டாக்கின. பஞ்சாப் படுகொலையை விசாரித்த கண்டர் குழு அறிக்கையும் இந்தியருக்கு நீதி வழங்குவதற்கான நம்பிக்கையை ஏற்ப

பயன்படுத்தவில்லை. எனவே இந்த அநீதிகளுக்கு எல்லாம் தீர்வு காண ஆத்ம ஆற்றலை அடிப்படையாக கொண்ட சாத்வீக ஒத்துழையாமை இயக்கத்தை 1920 August 1 காந்தி துவக்கினார். இதற்கான அறிவிப்பை ஏற்கனவே March 10, 1920 காந்தி வெளியிட்டிருந்தார். இந்த போராட்ட அறிவிப்பு தீர்மானத்தை நாகபுரியில் நடைபெற்ற காங்கிரஸ் மகாநாட்டில் நிறைவேற்றினார். அத்தீர்மானம் 2 ஒத்துழையாமை இயக்க திட்டத்தை அங்கீகரித்தது. 1, எதிர்மறை திட்டம் நெகட்டிவ். 1, உடன்பாட்டு திட்டம் பாசிட்டிவ். எதிர்மறை திட்டத்தில் சட்டமன்ற புறக்கணிப்பு, நீதிமன்ற புறக்கணிப்பு, கல்வி நிலைய புறக்கணிப்பு, போலீஸ் இராணுவ பணி புறக்கணிப்பு, விதேசி பொருட்கள் விலக்கம், வரி கொடாமை, அரசில் கௌரவ உறுப்பினர் பதவி வகிப்பவர்கள் ராஜினாமா செய்தல், அரசு வழங்கும் பட்டங்கள் விருதுகள் துரத்தல், அரசு விழாக்களை புறக்கணித்தல், தேர்தலில் போட்டியிடாமலும் வாக்களிக்காமலும் இருத்தல். ஆக்கப்பகுதியில் இருந்த திட்டங்கள் பாசிட்டிவ். தேசிய பள்ளிகள், கல்லூரிகள் நாடு முழுவதும் தோற்றுவித்தல். வழக்குகளை தனிப்பட்ட முறையில் விசாரித்து தீர்ப்பளிக்கும் நீதிமன்றங்களை ஏற்படுத்துதல். ராட்டையில் கதிர்நூல் நூற்றலும் கதர் நெசவும் மக்களிடம் பிரபலப்படுத்துதல். கிராம குடிசை தொழில்களை ஊக்குவித்தல். சுதேசி பொருட்களை விற்பனை செய்வதற்காக சுதேசி கடைகள் திறக்க ஏற்பாடு செய்தல். இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுதல். தீண்டாமையை ஒழிக்க பாடுபடுதல். ஜாதி பேதங்களை ஒழித்தல். இத்தகைய பின்னணி கொண்ட ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய போக்கு என்று பார்த்தோம் என்றால், அரசு பள்ளிகள் கல்லூரிகளிலிருந்து மாணவர்களும் ஆசிரியர்களும் வெளியேறினர். குஜராத் வித்யாபீடம், பீகார் வித்யாபீடம், காசி வித்யாபீடம், அலிகார் பல்கலைக்கழகம், ஜாமியா மிலியா போன்ற தேசிய கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டன. நீதிமன்றங்கள் புறக்கணிப்பு. பிரபல வழக்கறிஞர்களான சி.ஆர். தாஸ், மோதிலால் நேரு, லஜபதி ராய், வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத் போன்றோர் தங்கள் வழக்கறிஞர் தொழிலை விட்டு வெளியேறி தேசிய அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டனர். தனிப்பட்ட முறையில் வழக்குகளை விசாரித்து நீதி வழங்க நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டன. முஸ்லீம் தலைவர்களான முகமது அலி, சவுகத் அலி, அப்துல் கலாம் ஆசாத் ஆகியோரும் வழக்கறிஞர் தொழிலை விட்டு வெளியேறினர். பிரபல தொழிலதிபரும் தேசியவாதியுமான சேத் ஓம்லால் பஜாஜ் வேலையை உதறிய வழக்கறிஞர்களுக்கு ஆண்டுதோறும் 1,00,000 வழங்குவதாக அறிவித்தார். சட்டமன்ற புறக்கணிப்பு. மத்திய மாநில சட்டமன்றங்களில் உறுப்பினர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர். 1920 நவம்பரில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்தவில்லை. பெருமளவு மக்கள் வாக்களிக்கவும் இல்லை. அதுபோல அரசு விழாக்களை புறக்கணித்தனர். அந்நிய பொருட்கள் பகிஷ்கரிப்பு. அந்நிய துணிகள் ஆங்காங்கே கொளுத்தப்பட்டன. நாடு முழுவதும் கைராட்டைகளும் கைத்தறிகளும் நிறுவப்பட்டன. அந்நிய பட்டங்களை துரத்தல். காந்தி தனக்கு வழங்கப்பட்ட கைசர் இ ஹிந்த் என்ற பட்டத்தை உதறினார். அதனை பலரும் பின்பற்றினர். மதுக்கடைகள் முன் நடந்த மறியலால் மதுப்பழக்கம் குறைந்தது. இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கான விழிப்புணர்வு ஏற்பட்டது. மிக குறுகிய காலத்தில் 1 கோடி ரூபாய் திலகர் நிதி திரட்டப்பட்டு ராட்டைகள் வாங்கி நாடு முழுவதும் விநியோகப்படுத்தப்பட்டன. இந்தியாவுக்கு வந்த வேல்ஸ் இளவரசருக்கு எதிர்ப்பு தெரிவித்தல். இதன் தொடர்ச்சியாக 1921 November 17 பம்பாய் வந்த வேல்ஸ் இளவரசருக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. அவர் சென்ற இடமெல்லாம் விழாக்கள் புறக்கணிக்கப்பட்டன. சி.ஆர். தாஸ், மோதிலால் நேரு என 1 மாதத்திற்குள் 25,000 பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர். அகமதாபாத் காங்கிரஸ் மகாநாடு 1921 டிசம்பரில் நடைபெற்றது. இதில் ஒத்துழையாமை இயக்கத்தை தீவிரப்படுத்த தீர்மானிக்கப்பட்டது. ஆந்திராவில் குண்டூரில் வரிகொடா இயக்கம் தொடங்கியது. அரசு கடுமையான அடக்குமுறையை கடைபிடித்தது. 1922 February 1 வைஸ்ராய் ரீடிங் பிரபுவுக்கு காந்தி இறுதி எச்சரிக்கை செய்து ஒரு கடிதம் எழுதினார். அதன்படி 7 கெடு விதித்தார். அந்தோ பரிதாபம், திடீரென நடந்த சௌரி சௌரா துயர நிகழ்ச்சி. அதாவது ஐக்கிய மாகாணத்தில் கோரக்பூரில் இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சௌரி சௌரா என்ற கிராமத்தில் அந்நிய பொருள் பகிஷ்கரிப்பு நடந்தது. ஒரு காவலர் தொண்டர்களை தாக்கிவிட்டார். ஊர் மக்கள் 500 காவல் நிலையம் சென்று சமரச பேச்சு நடத்தினர். சமரசம் ஏற்பட்டு திரும்பி வரும்போது காவலர்கள் அவர்களை பின்னாலிருந்து மிருகத்தனமாக தாக்கினர். கோபப்பட்ட மக்கள் கல் வீசினர். போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தியது. அதைத் தொடர்ந்து 22 காவலர்கள், அதில் ஒரு உதவி ஆய்வாளர் உள்பட, காவல் நிலையத்தில் தீ வைக்கப்பட்டு உயிரோடு எரித்து கொல்லப்பட்டனர். அதிர்ச்சி அடைந்தார் காந்தி. அகிம்சை போராட்டம் வன்முறை நிகழ்ச்சிகளுக்கு காரணமாய் இருக்கக்கூடாது என கருதினார். அகிம்சை போராட்ட பயிற்சியை மக்கள் இன்னமும் முழுமையாக பெறவில்லை என கருதினார். போராட்ட தலைவர்கள் பலரும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். அரசாங்கம் அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டது. எனவே February 12 1922 காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்திவிட்டார். மக்களிடையே செல்வாக்கு பெறுவதை பெரிதாக கருதாது
சமய சந்தர்ப்பத்து

0: ஏற்ப நடந்து கொண்டு புகழ் பெறுவதை தவிர்த்து கொள்கையே பெரிதென துணிவுடன் செயல்பட்ட காந்தியை போன்ற மனிதரை வரலாற்றில் காண்பது அரிது என்று கூறுகிறார் வில்டூரன் என்ற வரலாற்று அறிஞர். மார்ச் 10 காந்தி கைது செய்யப்பட்டார். விசாரணை நடந்தது. நடந்த வன்முறை சம்பவங்களுக்கு தானே முழு பொறுப்பும் ஏற்றுக்கொண்டார் காந்தி. விசாரணை செய்த நீதிபதி புரூம்ஃபீல்ட் கருத்து கூறும் பொழுது, காந்தியின் விரோதி கூட அவரது உயர்ந்த லட்சியங்களையும் நெறி தவறாத ஒழுக்க நடவடிக்கையையும் பாராட்டுவர் என்றார். காந்திக்கு 6 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஒத்துழையாமை இயக்கத்தில் தமிழகத்தின் பங்கு. ராஜாஜி தலைமையில் இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியது. மதுரை ஜார்ஜ் ஜோசப், சீனிவாச ஐயங்கார், வரதாச்சாரி, வி ஓ சிதம்பரம் பிள்ளை போன்றோர் முன்னிலை வகித்தனர். பக்கிங்காம் மில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தனர். மதுக்கடைகள் முன் மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. சத்தியமூர்த்தி பல்வேறு பகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்து ஆதரவு திரட்டினார். ராஜபாளையம் பகுதியில் அரங்கசாமி ராஜா பெரும் தொண்டு செய்தார். மது ஒழிப்பு போராட்டத்தை வெள்ளிங்கிரி கவுண்டர் ராமசாமி ஐயங்கார், ஈவேரா போன்றோர் தீவிரப்படுத்தினர். தூத்துக்குடியில் மாசிலாமணி பிள்ளை என்பார் ஏராளமான கைராட்டைகளை செய்து வழங்கினார். சேலம் விஜயராகவாச்சாரியார் நாகபுரி மகாநாட்டின் தலைவராக இருந்து ஒத்துழையாமை இயக்க தீர்மானத்தை ஆதரித்தார். தென் திருவிதாங்கூர் பகுதியில், அதாவது இன்றைய கன்னியாகுமரி பகுதியில், எம்இ நாயுடு, அப்துல் ரஹீம், காந்திராமன் போன்றோர் முக்கிய பங்கு வகித்தனர். இந்த ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய வரலாற்று சிறப்பு என்று பார்த்தோம் என்றால் அதனை எந்த வகையிலும் குறைத்து மதிப்பிட இயலாது. முதன்முறையாக நாடு தழுவிய தீவிர போராட்டத்தை காந்தியின் தலைமையில் காங்கிரஸ் நடத்தியது. நாடு முழுவதும் ஒரே கோஷம், ஒரே குறிக்கோள் ஒலித்தது. காந்தியின் ஆக்கப்பூர்வமான நிர்வாண திட்டங்களிலும் மக்கள் பெருமளவில் பங்கேற்று பயிற்சியும் பெற்றனர். வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், வியாபாரிகள், தொழிலதிபர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், அலுவலர்கள், எழுத்தாளர்கள், செல்வச்சீமான்கள் என சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரும் பங்கேற்ற முதல் போராட்டம் இது. மக்களுக்கு அரசு மீது இருந்த அச்சம் அகன்றது. சிறை செல்வது புனித பயணமாக கருதப்பட்டது. சத்தியாகிரகம் என்ற ஆயுதம் கூர்மையாக்கப்பட்டது. இந்து முஸ்லிம் மக்களை இணைத்த பெருமை இந்த இயக்கத்திற்கு உண்டு. மக்களுக்கு ஒரு ஆன்ம பலத்தை அளித்து அவர்களிடம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. மக்களிடம் தங்கள் கல்வி, சட்டம், உற்பத்தி ஆகியவற்றில் சுய தேவையை பெற தூண்டியது. நூற்றலும் நெய்தலும் கதராடை அணிவதும் பெருமைக்குரியதாக மாற்றியது இந்த இயக்கம். மக்களிடம் தியாக உணர்வை தோற்றுவித்தது. இந்த இயக்கம் உண்மையில் ஒரு மக்கள் இயக்கமாக இருந்தது. இதில் லட்சக்கணக்கான இந்தியர்கள் அமைதியான வழிகளில் அரசாங்கத்துக்கு எதிராக பகிரங்க போராட்டத்தில் பங்கேற்றனர். இந்த இயக்கத்தின் வீச்சை கண்டு ஆங்கில அரசு திகைத்து போனது. நாட்டில் மத நல்லிணக்கம் வெளிப்பட்டது. மக்கள் தங்கள் அரசியல் உரிமைகள் குறித்து விழிப்புணர்வு பெற்றனர். அந்நிய பொருட்கள் புறக்கணிக்கப்பட்டதால் இந்திய வணிகர்களும் ஆலை உரிமையாளர்களும் நல்ல லாபம் ஈட்டினர். சர்க்கரை இறக்குமதி கணிசமாக குறைந்தது. இறுதியாக இந்த இயக்கம் மகாத்மா காந்தியை மக்கள் தலைவராக நிலைநிறுத்தியது. நிறைவாக இந்த இயக்கம் தொடர்ந்து செயல்படாமல் தோல்வியுற்ற போதிலும் இந்திய மக்களிடம் தோற்றுவித்த சக்தியும் வேகமும் பின்னாளில் நடந்த அரசியல் போராட்டங்களுக்கு உரமாய் அமைந்தது. இந்திய மக்களுக்கு எத்தகைய துன்பத்தையும் தாங்கும் சக்தி உண்டு என்பதை எடுத்துக்காட்டியது. நன்றி.
1: இதுவரை ஒத்துழையாமை இயக்க தினத்தையொட்டி உரை வழங்கியவர் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மேனாள் இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் எஸ் பகவதி பெருமாள் அவர்கள். படைப்பு நாகர்கோயில் வானொலி நிலையம்.
2: எங்கு பிறந்த போதும், என்ன உண்ட போதும், எதை உடுத்திய போதும், சிந்தனை ஒன்றே, இந்தியா. பாரதம் எங்கள் சுவாசம்.

0: நேரம் 8:30.
1: ஆகாசவாணி நேற்று மாலை தமிழ்நாடு முதலமைச்சர் ச. ஜோசப் விஜய் அவர்கள், இந்திய குடியரசுத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்களை காவல் படையினருக்கு வழங்கி சிறப்பித்த நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு.
0: மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ச. ஜோசப் விஜய் அவர்கள் நேற்று மாலை சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விழாவில் காவல்துறை, ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறைகள், ஊர்காவல் மற்றும் குடிமை பாதுகாப்பு படை மற்றும் தடய அறிவியல் துறையினருக்கு பதக்கங்களை வழங்கினார். திருப்பூர் மாநகர இணை ஆணையர் அஜய் ஜோஷி அவர்களின் தலைமையில் காவல் படையினரின் அணிவகுப்பு மரியாதை முதலமைச்சருக்கு வழங்கப்பட்டது. அணிவகுப்பு மரியாதையின் முடிவில் பெருமை மிகுந்த குடியரசுத் தலைவரின் கொடி தமிழ்நாடு காவல்துறைக்கு வழங்கப்பட்டது. அதன் பின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலோடு நிகழ்ச்சி இனிதே தொடங்கியது. தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் வரவேற்புரை வழங்கினார். அப்போது பேசிய அவர், இன்று வழங்கப்பட்ட பதக்கங்கள் எமது படையினரின் அர்ப்பணிப்பு, நேர்மை, உயரிய தியாகம் ஆகியவற்றிற்கு சமர்ப்பணம். இந்நிகழ்வின் மூலம் தமிழ்நாடு காவல்துறை ஸ்திரமான உறுதிப்பாட்டுடன், அர்ப்பணிப்புடன், கடமை உணர்வுடன், உண்மையுடனும் தமிழக மக்களுக்கு சேவையாற்றும் என்பதை முதலமைச்சர் அவர்களுக்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன். அரசின் நோக்கமான அனைவருக்கும் பாதுகாப்பு என்பதை நிலைநிறுத்த நாங்கள் அயராது பாடுபடுவோம். தமிழ்நாடு முழுமைக்கும் பாதுகாப்பு, பொது அமைதி, சட்டம் ஒழுங்கு உறுதி செய்யப்படும் என்று கூறினார்.
2: மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும், அதிகாரிகளுக்கும், பத்திரிகை மற்றும் உள்துறை நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பாக பணியாற்றிய போலீஸ், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ், பிரிசன் அண்ட் கரெக்ஷனல் சர்வீசஸ், ஹோம்கார்ட் மற்றும் ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட் சேன் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களுக்கு பதக்கங்களை வழங்குவதற்கு, போஸ்டல் செக்யூரிட்டி குரூப்புக்கு சர்வேலன்ஸ் அண்ட் பெட்ரோலிங்காக புதிதாக 42 ஃபோர் வீலர்ஸ் மற்றும் 96 டூ வீலர்ஸ் விளங்குவதற்கும், இந்த விழாவுக்கு வருகை தன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என் அன்புடன் வரவேற்கிறேன். சார், your presence will encourage and motivate the uniformed services personnel to contribute more for the safety and security of the public in our state. In the villavil kalandukandu ulle maanmigu amaichar per makkaliyum mariyade kuriya thalaimai seyalaalar avargaliyum mattum anek adhikaarigaliyum anbudan varvirukiren. In பதக்கங்களை தேரும் அனைவருக்கும் என் மன்மார்ந்த வாழ்த்துகள். தங்களையும் தங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அளிக்கிறேன். இந்த விழாவில் பங்கேற்று உள்ள ட்ரேட் கண்டிஞ்சன்ட், கல்ச்சுரல் டீம் மற்றும் இவ்விழா சிறப்பாக நடைபெற பணி ஆற்றிய அனைவரும் அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் இவ்விழாவில் பங்கேற்றுள்ள பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களையும் மன்மார் வரவேற்கிறேன்.
3: சார், the medals being presented today are a tribute to the dedication, integrity and exemplary devotion to duty displayed by our personnel. On this occasion, I reaffirm to the Chief Minister of Tamil Nadu that the Tamil Nadu Police unwavering commitment to serve the people of Tamil Nadu with dedication, professionalism and integrity. Sir, we will continue

0: work with determination to uphold the government's vision of ensuring the safety and security of every citizen, maintaining peace, public safety and law and order across the state. Once again, I extend a warm welcome to all our distinguished guests for their gracious presence. Nandri Vanakkam.
1: அடுத்ததாக முதலமைச்சர் அவர்கள் அரும்பணியாற்றியவர்களுக்கு பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தார். தொடர்ந்து சீரிய முறையில் பணியாற்றி வரும் அதிகாரிகள் மற்றும் வீரர்களுக்கு காவல்துறை உயரதிகாரிகள் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தனர். கடல் நம் எல்லை மட்டுமல்ல, அது நம் பாதுகாப்பின் முதல் அரண். அந்த அரணை இரவும் பகலும் விழிப்புடன் காக்கும் தமிழ்நாடு காவல்துறையின் கடலோர பாதுகாப்பு குழுவின் செயல்திறனை வலுப்படுத்தும் விதமாக 42 புதிய நவீன 4 சக்கர வாகனங்களையும் 96 இருசக்கர வாகனங்களையும் மக்கள் சேவைக்காக முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மோப்பநாய் பிரிவின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உதவி ஆய்வாளர் பி மாணிக்கம், பயிற்சியாளர் கருப்பையா ஆகியோருடன் மோப்பநாய் ராக்கி முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்கி தனித்துவமான வரவேற்பை அளித்தது. அடுத்து அதிதீவிரப்படை கமாண்டோக்களி துல்லியமான திட்டமிடல், அதிவேக செயல்பாடு மற்றும் உயிர்காக்கும் திறமையை வெளிப்படுத்தும் பிணைய கைதிகள் மீட்பு ஒத்திகை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற காவல் படையின் வீரர் வீராங்கனைகளின் இருசக்கர மோட்டார் வாகன சாகசங்கள் காண்போரை சிலிர்க்க செய்தது. நிறைவாக சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் ஏ அமல்ராஜ் அவர்கள் நன்றியுரை நல்கினார். அவர் பேசும் பொழுது,
2: பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அமைச்சர் பெருமக்களுக்கும், அரசு உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், காவல்துறையினர் மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு போதுமான பதக்கங்களை தாருங்கள், நான் உங்களுக்காக எந்த போரையும் வென்று காட்டுகிறேன் என்றார் பேரரசர் நெப்போலியன். பதக்கங்கள் வெறும் உலோகங்கள் அல்ல, அவை வீரத்தின் வடிவமைப்பு, தியாகத்தின் பிரதிபலிப்பு, ஒழுக்கத்தின் வெளிப்பாடு, திறமையின் அங்கீகாரம். இந்நிகழ்ச்சி இன்று பதக்கங்களை பெற்றவர்கள் தங்களின் நடத்தையினாலும் தொடர் செயல்பாடுகளினாலும் தாங்கள் அணியும் பதக்கங்களுக்கு மேலும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று அழைப்பு. இன்று பதக்கம் பெறாதவர்கள் தங்களுடைய சிரத்தையின் மூலமாக தங்களை பதக்கங்களுக்கு உரியவர்களாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு அழைப்பு இந்த நிகழ்ச்சி. இன்றைய பதக்கம் அளிப்பு விழா தமிழக காவல்துறை, தீயணைப்பு துறை, பிரிசன் துறை மற்றும் ஃபாரன்சிக் சயின்ஸ் துறை மற்றும் ஊர்காவல் படையினருக்கு ஒரு தங்களுடைய சீரிய செயல்பாடுகளுக்கும் பெரிய சாதனைகளுக்கும் அரிய சிறப்புகளுக்கும் அவர்கள் பெறும் உயரிய அங்கீகாரம். இவர்கள் பணியில் ஆற்றிய சிறப்புகளை உலகிற்கு எடுத்துக்காட்டும் பெருமை மிகு தருணம் இது. இன்று ஒவ்வொரு வீரரும் வீராங்கனையும் தங்கள் உழைப்பு, தியாகம், அர்ப்பணிப்பு மற்றும் ஒழுக்கம் மூலம் இந்த கௌரவத்தை பெற்றுள்ளனர். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களால் வழங்கப்படும் இந்த பதக்கங்கள் ஒவ்வொருவருக்கும் புதிய ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் ஆற்றலையும் நிறையவே அளிக்கிறது. இந்த பதக்கங்கள் நம் அறிஞர் மனதிலும் வெற்றி நம்பிக்கையை வேரூன்ற செய்கிறது. இந்த விழா சிறப்பிக்க இன்று இங்கு வந்து பதக்கங்களை வழங்கிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்று இவ்விழா மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும்

0: அரசு உயர் அதிகாரிகள் அனைவரின் சீர்மிகு வருகையால் சிறப்படைந்துள்ளது. உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு இன்று வருகை புரிந்துள்ள பதக்கங்களை பெற்ற வீரர்களின் குடும்பத்தார், விருந்தினர்கள், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினர் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வருகை இந்த விழாவை பிரகாசமாக்கியுள்ளது. இன்றைய அழகுமிகு அணிவகுப்பில் மெடுக்குடன் பங்கெடுத்த காவலர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு வருகை தந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்கள் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி.
1: நன்றி உரைக்கு பின் அனைவர் நெஞ்சையும் தேசப்பற்று நிறைக்க நாட்டுப்பண் இசைக்க நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது.
2: இதுவரை நேற்று மாலை தமிழ்நாடு முதலமைச்சர் ச ஜோசப் விஜய் அவர்கள், இந்திய குடியரசுத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்களை காவல் படையினருக்கு வழங்கி சிறப்பித்த நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பை கேட்டீர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:42. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் அயன் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் குரலில் பாடல் கேட்கலாம்.

0: தலைவா திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ் குமார் சைந்தவி குரல்களில் பாடலொலிக்க கேட்டோம் நேயர்களே.
1: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
2: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
1: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
1: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
2: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
0: நேரம் 8:55. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் மதுரை தென்றலில் வரும் நிறைவான பாடல் நிமிர் திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரண், ஸ்வேதா மோகன் குரல்களில் பாடல் கேட்கலாம்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் அரங்கிசையில் என் விஸ்வேஸ்வர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சீர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். இன்னும் என் மனம் லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றிய வண்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பம். சாருகேசி ராகம் ஆதித்தாளம்.

நேரம் 9:19:30. அரங்கிசையில் என் விஸ்வேஸ்வர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சீர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மூர்சிங். நிகழ்ச்சியில் அடுத்து இகப்பராமெனும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் சிம்மேந்திர மத்யமம், ஆதிதாளம்.

நிறைவாக சாரதே ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகர பாரதி தீர்த்த சுவாமிகள் இயற்றியது ஹமர் கல்யாணி ராகம் மிஸ்ர சாப்பு தாளம்.

அரங்கிசையில் இதுவரை என் விஸ்வேஸ்வர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டோம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது எனக்கு பிடித்த பாடல். வாரத்தின் கடைசி நாளுங்க. கொஞ்சம் பேருக்கு ஸ்கூல், ஆஃபீஸ், காலேஜ்னு இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு லீவ் இருக்கும். எது எப்படியோ நாம ரிலாக்ஸ் பண்ணிக்க ஒரு நல்ல பாட்டு கேட்டாலே போதுங்க. அப்படிப்பட்ட இனிமையான பாட்டு மென்மையான பாட்டு பாடல்களாக வளம் வர காத்திருக்கு எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் பாடல் காக்க காக்க திரைப்படத்திலிருந்து திப்பு, பாப் சால்னி, டிம்மி குரல்களில் பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. அடுத்த பாடல் வசீகரா திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி ஐயர் குரல்களில் பாடல் கேட்கலாம்.

ஆசை ஆசையாய் திரைப்படத்திலிருந்து மகாலட்சுமி ஐயர் ரஞ்சித் குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம். நேரம் காலை 10:18. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் காதலுடன் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் சுஜாதா குரல்களில் பாடல் கேட்கலாம்.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒன்னும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேரம் 10:29. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உயிரோடு உயிராக திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் கே.எஸ். சித்ரா குரலில் பாடல் கேட்கலாம்.

சடுகுடு திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்ட நேரம் 10:41. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்திருப்பது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தக்கதிமிதா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மாதங்கி தப்புசங்கர் குரல்களில் பாடல் கேட்கலாம்.

நேரம் 10:46. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து மது பாலகிருஷ்ணன் குரலில் பாடல் கேட்கலாம்.

கவிதைகள் அகமெது புறமெது புரிந்தது போதே தனா கண்டே நடி. உன் முடி முதல் அடி வரை முழுவதும் இனி

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் காதல் கொண்டேன் திரைப்படத்திலிருந்து விஜய் யேசுதாஸ் குரலில் பாடல் ஒலி கேட்கலாம்.

நேரம் 10:57. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக போஸ் திரைப்படத்திலிருந்து கே கே ஸ்ரேயா கோஷல் குரல்களில் பாடல் கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து கே எஸ் சித்ரா குரலில் பாடல் கேட்கலாம்.

இதே தாமரை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா குரலில் பாடல் ஒலிக்க கேட்ட நேரம் 11:11. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் மனதை வருடும் இனிமையான பாடல்களாய் வலம் வரும் நிகழ்ச்சி மதுரத்தென்றல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் காவலுக்கு கெட்டிக்காரன் திரைப்படத்திலிருந்து மனோ கே எஸ் சித்ரா குரல்களில் பாடல் இதோ.

காவல் திரைப்படத்தில் இருந்து கே ஜே யேசுதாஸ் கே எஸ் சித்ரா குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே. நேரம் 11:26. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் வரும் அடுத்த பாடல் தெற்கு தெரு மச்சான் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் பாடல். இதோ

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் காலை 11:39. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்னுயிர் தோழன் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் கே.எஸ். சித்ரா குரல்களில் பாடல் கேட்கலாமா?

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும், மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும். தூ

கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல் நமது ஆகாஷ்வாணி மதுரை முன்னின் முதன்மை அலைவரிசையில். நேரம் காலை 11:45. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் புதுவசந்தம் திரைப்படத்திலிருந்து மனோ கே. சித்ரா குரல்களில் பாடல் கேட்கலாம்.

மதுரதென்றல் நிகழ்ச்சியை தரும் அடுத்த பாடல் அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி குரல்களில் பாடல் இது.

பாடவா திரைப்படத்திலிருந்து அருண்மொழி எஸ் ஜானகி குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம். ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரத்தென்றல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

பகல் 12 மணி. இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாக. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல், இதில் பி லக்ஷ்மி ஸ்ரீ அவர்களின் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்களின் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல், 1 மணிக்கு திரை இசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 பெருமை மிகு பாரதம், இதில் உரை சித்திரம் எழுதியவர் டி சுரேந்தர் அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ் அவர்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை, இதில் கீதை வாணி ஜெயராம் அவர்களின் பாட்டு, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 மதுரை தென்றல், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மாலை ஒளிபரப்பில் 5:27 குரளமுதம், 3:41 5:30 மதுரத்தென்றல், மாலை 6 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒரு பட பாடல்கள், இதில் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தென்றல், 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள், எழுதியவர் PC மூர்த்தி அவர்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி. ஏழு:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, தேன் தேன் தேன், தேனி வளர்ப்பு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் ஆர் ஷியாம் ஜான் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். இயற்கை வேளாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய பயிர் பாதுகாப்பியல் தொழில்நுட்ப வல்லுநர்

0: வி கார்த்திக் பாண்டி அவர்களுடன் நேர்முகம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 8:15 பாராளுமன்றத்தில் இந்த வாரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 8:30 இசை மஞ்சரி, இதில் ஜெயஸ்ரீ அரவிந்த் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். 8:45 ப்ரோக்ராம் இன் இங்கிலீஷ், தி ஹோம் கம்மிங் ஆஃப் எடெக்ஸ், இன்டர்வியூ ஆன் த ரீபார்டிசிபேஷன் ஆஃப் சோலா காப்பர் பிளேஸ் வித் சீனியர் அட்வொகேட் ஸ்ரீ பி ஜெகநாத் பை ஆர் ராகப்ரியா, ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10:00 தேசிய இசை நிகழ்ச்சி, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: The news read by Saira Mujtaba. Prime Minister Narendra Modi inaugurated the Greenfield Alluri Sitaram Raju International Airport at Bhogpuram in Vijayanagaram district of Andhra Pradesh today. On his arrival at the airport, the Prime Minister was received by Andhra Pradesh Governor S. Abdul Nazir, Chief Minister N. Chandrababu Naidu and other dignitaries. Mr. Modi inaugurated the passenger terminal building and took a walkthrough of the Greenfield Airport. He also reviewed the airport's state-of-the-art passenger facilities and was briefed by officials on its design, advanced technology, master plan and future expansion as an aviation hub. The Prime Minister also witnessed a traditional Timsa dance performed by more than 13,500 tribal women, highlighting the vibrant tribal culture of North Andhra. He then proceeded to the public meeting venue, where he is scheduled to dedicate to the nation, inaugurate and lay the foundation stone for key infrastructure projects and later address the gathering. Later, the Prime Minister will inaugurate Swami Vivekanand Cultural Youth Centre, Vivek Smarak at Mysuru in Karnataka. The memorial commemorates the historic visit of one of the greatest spiritual leaders of India, Swami Vivekanand, to Mysuru in 1892, when he met the Diwan of Mysore, Sir K. Seshadri Iyer, and received financial assistance from Maharaja Sri Chamarajendra Wadiyar for his journey to the United States to participate in the Parliament of Religions in Chicago. President Draupadi Murmu has given assent to the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026. The bill was passed by Parliament on Thursday. The Act aims to curb unfair practices in public exams by introducing stricter punishments and establishing fast-track courts. It seeks to strengthen transparency, fairness, and integrity in the examination system by creating a robust legal framework while protecting the future of the students. Prime Minister Narendra Modi has said that abuse and hatred never solve anything. He appealed for compassion towards the misguided youth who have gone astray, saying they should be guided onto the right path in the spirit of nation building and national interest rather than punished. In a video message posted on his social media handles, the Prime Minister referred to the recent incidents at Jantar Mantar in the national capital, where abusive language was used against him and his late mother. He said, childhood is also a phase of learning, making mistakes and correcting them.
2: बचपन में गलतियां होती हैं और बचपन में गलतियों से सुधरने का अवसर भी होता है। एक गुमराह बच्चे हैं, उनको राह दिखाना हमारा काम है। उनको सजा देना, अदालतों के चक्कर कटवाना, समाज में उनको प्रताड़ित करना, इससे हम परिस्थितियां नहीं बदल पाएंगे। मैं उन्हें माफ करना चाहता हूँ। समाज भी मेरी इस बात को स्वीकार करे। मैं इन बच्चों को कहता हूँ, बच्चों आओ, हम देश के लिए साथ मिलकर के आगे बढ़े। देश बहुत आगे बढ़ रहा है, आगे बढ़ने वाला है, और आपका भी आगे बढ़ना निश्चित हो, यही मेरा सपना है।

0: இதுவரை சங்கீத சாரலில் பி லக்ஷ்மி ஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,11,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு எச்சரித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதன் அடிப்படையிலேயே விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டம் விவசாயிகளின் பொருளாதார நிலையை மேம்படுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 84,084 கோடி ரூபாய் மதிப்பிலான சமுத்திர மந்தன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட இது உதவிடும் என்றும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாற்றி அமைக்கப்பட்ட கேலோ இந்தியா மற்றும் தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கு நிதி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 36,441 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இளையோரின் விளையாட்டு திறனை கண்டறிந்து அவர்களுக்கு சர்வதேச தரத்திலான பயிற்சி இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 2,988,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 22% அதிகமாகும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 211,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 15.4% அதிகமாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி தில்லியில் இந்த சிலிண்டரின் விலை 2,738 ரூபாயாக குறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விமான எரிபொருள் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் அதிகரித்துள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் லோக்மானிய பாலகங்காதர திலகரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். தில்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் 17,00,000-க்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று தில்லி அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழை சாதாரண மக்களும் எளிதாக புரிந்து கொண்டு பாட திருமுறைகள் உதவியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சேக்கிழார் திருவிழாவில் இன்று புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார்.
2: தமிழை சாதாரண மக்களுக்கும் தெரிந்து கொண்டு பாட இந்த திருமுறைகள் உதவி செய்தன. பலவிதமான தமிழ் இலக்கிய மரபுகளை இந்த திருமுறைகளில் நாம் பார்க்கலாம். உதாரணமாக தாண்டகம் என்ற தமிழ் யாப்பு வடிவத்தை திருநாவுக்கரசர்தான் தமிழில் முதல் முதலாக இந்த வடிவத்தை அதிக அளவில் பயன்படுத்தியவர். அதே போல பாலிண்ட்ரோம் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற இடமிருந்து வலம்

0: படித்தாலும் வலமிருந்த இடமாக படித்தாலும் ஒரே மாதிரியான ஓசை தரக்கூடிய பாடல்கள். பிறகு ஒரே ஒரு சொல் திரும்ப திரும்ப வந்து வேறே வேறே அர்த்தம் தரக்கூடிய யமக பாடல்கள் என்று சம்பந்தர் தமிழோடு விளையாடி இருக்கிறார்.
1: தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான களப்பணிகள் இன்று தொடங்கின. முதல் கட்டமாக வீடு பட்டியல் மற்றும் வீட்டு வசதிகள் குறித்த கணக்கெடுப்புகள் இதில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முதல் முறையாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இப்பணிகளில் 100,000+ மேற்பட்டோர் ஈடுபட உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. சுயமாக விவரங்களை பதிவு செய்யும் வசதியை பயன்படுத்தி 10,00,000+ மேற்பட்டோர் தங்களது விவரங்களை பதிவு செய்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தமிழகத்திற்கான ஒரே வழி என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நமக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்றதுல கர்நாடகா 100-200 வருஷமா தரவா இருக்காங்க. நம்ம அதுல முன்னாடி இருந்த காலகட்டங்கள்ல நமக்கு வலுவான ஹோல்டு இருந்துச்சு. மெட்ராஸ் ராஜதானிக்கும் மைசூருக்கும் இருந்த அக்ரிமெண்ட், அந்த 50 வருஷம் அக்ரிமெண்ட் 1974 மிஸ் பண்ணிட்டோம். அப்பவே நம்ம வந்து ட்ரிபுனல் மூலியமாக திறப்பாக, ஏன்னா ட்ரிபுனல் 1998 இந்த இப்ப நம்ம கொடுக்குற 3500 கண்ணாடி கொடுக்கறோம் சொல்லிருக்காங்க. இதை ஏற்றுக்காமல் கர்நாடகா இருந்துச்சுனால அந்த அணையின் ஆபரேஷனை ஆணையமே கைப்பற்றி அவர்களே வந்து அதை திறந்து விடும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அப்ப இருந்துச்சு. அப்ப கருணாநிதி அவர்கள் எடுத்து விட்டார். சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் செய்த தவறு. நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் உச்ச நீதிமன்றம் மட்டும்தான். அது போக வேற என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அனைத்தையும் முதல்வர் ஆராய்ந்து விரைவாக அறிவிப்பார்.
1: கேரளாவில் கனமழையால் ஏற்படும் எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஏ.பி. அனில்குமார் கூறியுள்ளார். மலப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிக பாதிப்புக்குள்ளாகும் என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மாநிலத்தில் மழை நீடித்து வந்த போதிலும் நிலைமை கட்டுக்குள் உள்ளதாகவும் திரு அனில்குமார் கூறினார். பெங்களூரு நகரை தூய்மையாக பராமரிக்க அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். பெங்களூரு தூய்மை இயக்கத்தில் இன்று பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கட்டுமான கழிவுகளை முறையாக அகற்றாத வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் எச்சரித்தார். சத்தீஸ்கட் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபினை புதுதில்லியில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது சத்தீஸ்கட்டில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஒடிஷாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த மாதம் 21ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பெயர் சேர்ப்பதற்கான விண்ணப்பங்களை வரும் 19ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்கள் அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை அதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் 2 ரசாயன பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டங்கள் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 234 கோடி ரூபாய் செலவில் இந்த ரசாயன பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்ட முன்வடிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக ஹிமாச்சல பிரதேச அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சோலன் மாவட்டத்திற்குட்பட்ட மச்ஹாலியில் 150 ஏக்கர் பரப்பில் ரசாயன பூங்காவை ஏற்படுத்துவதற்கான திட்டம் இதில் அடங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜம்முவில் உள்ள 1000 பள்ளி வளாகங்களில் மழைநீர் சேகரிப்பிற்கான கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. மத்திய அரசின் மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு எச்சரித்துள்ளது. மேற்காசியாவில் உள்ள அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் என்றும் ஈரான் கூறியுள்ளது. ஈரான் மீது புதிதாக தாக்குதல் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொண்டு வருவதாக வெளியான செய்தியை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஜப்பானில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. ஜப்பானின் அமோரி பகுதியில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.8 பதிவானது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 46 கிலோ எடைப்பிரிவில் சந்தியா விஷ்ணோயும் 53 கிலோ எடைப்பிரிவில் அக்ஷராவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 61 கிலோ எடைப்பிரிவில் அவன்ஷிகாவும் 69 கிலோ எடைப்பிரிவில் தானியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி

0: ஆட்டத்தில் அவர் 21-17, 21-11 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் ஹுவாங் யூ சூனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,11,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு எச்சரித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி மாதம் 4ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் காற்றின் வேகம் சற்றே அதிகரித்து இந்த பகுதிகளில் 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று இன்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகள், மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பெரும்பாலான பகுதிகளில் வீசக்கூடும். காற்று இதே வேகத்தில் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பிலும் வீசும் வாய்ப்புண்டு. 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். நாளை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகள், தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளிலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் 2.8 முதல் 3.1 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. மேலும் 13 முதல் 18 வினாடிகளுக்குள் அலைகளின் வேகம் 1.7 முதல் 1.9 மீட்டராக இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்ட நத்தம் வரை 17 முதல் 20 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 0.9 முதல் 1 மீட்டராக இருக்கும் வாய்ப்பு உண்டு. திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். திருநெல்வேலி கடலோர பகுதிகளில் குட்டப்புள்ளி முதல் கூடுதலை வரை 16 முதல் 19 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.4 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் 18 முதல் 19 வினாடிகளுக்குள் 1 முதல் 1.1 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். பொன் பரப்பியான் இயற்றிய பாடலை கேட்க உள்ளோம். என் எஸ் தியாகராஜன் இசையமைப்பில் பாடியவர் டி எல் தியாகராஜன்.

இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி மெல்லிசை பாடல்களில் அடுத்து மேரி ராஜேஸ்வரி இயற்றிய பாடலை பாடியவர் கே. ராதிகா. இசை எல். கிருஷ்ணன்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
2: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
3: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பு நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
2: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
1: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
2: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
3: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
2: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
2: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
3: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக்ல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
2: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
1: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
4: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ் பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
7: UPI பின் என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும்தானா?
8: RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன

0: சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: The India Meteorological Department, IMD, has said that rainfall over the country is likely to be below normal during the second half of the southwest monsoon season. The IMD said rainfall is expected to be less than 94% of the long period average in this month. The weather agency added that these conditions are expected not to prevail over many areas of eastern peninsular India, some areas of northwest, central India, and isolated areas of east and northeast India. And that is the end of this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம். ஆகாஷவாணி
2: பெருமைமிகு பாரதம். விபி கிராம்ஜி திட்டம் உரைச்சித்திரம். எழுதியவர் ஆர். சுரேந்தர்.
3: இன்று நாம் சற்று விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கும் பாரத அரசின் திட்டத்தின் பெயர் விபி கிராம்ஜி.
4: விபி கிராம்ஜி என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இந்த திட்டத்தின் விரிவாக்கம் விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் அஜீவிகா மிஷன்.
3: அதாவது வளர்ச்சி அடைந்த இந்தியா கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத இயக்கம் என்பது இதன் பொருளாகும்.
4: இந்தியாவின் கிராமப்புற மக்களின் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தும் நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்ட ஒரு முக்கிய வளர்ச்சி திட்டமாகும் இந்த விபி கிராம்ஜி திட்டம்.
3: இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கம் கிராமங்களில் வசிக்கும் ஏழை மற்றும் பின்தங்கிய குடும்பங்களுக்கு நிலையான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதோடு அவர்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தி தன்னிறைவு அடைய வழிவகுப்பதாகும்.
4: குறிப்பாக பெண்கள், இளைஞர்கள், சிறு மற்றும் குறு விவசாயிகள், நிலமற்ற தொழிலாளர்கள், பழங்குடியினர் மற்றும் சமூகத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு பொருளாதார வாய்ப்புகளை அதிகரிப்பதில் இந்த திட்டம் மிக முக்கியமாக கவனம் செலுத்துகிறது.
3: இந்த திட்டத்தின் மூலம் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், சுய தொழில் ஊக்குவிப்பு, சிறு தொழில் தொடங்குவதற்கான ஆதரவு, விவசாயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய தொழில்களின் மேம்பாடு, கால்நடை வளர்ப்பு, மீன்வளம், கைவினைப் பொருட்கள் தயாரித்தல், கிராம தொழில் முனைவோர் உருவாக்கம் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன.
4: இதன் மூலம் கிராமப்புறங்களில் புதிய வருமான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு குடும்பங்களின் பொருளாதார நிலை உயர்த்தப்படுவதுடன் நகரங்களை நோக்கி மக்கள் இடம்பெயர வேண்டிய அவசியமும் குறைக்கப்படுகிறது.
3: மேலும் சுய உதவி குழுக்கள், விவசாயிகள், உற்பத்தியாளர் அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து செயல்படுவதன் மூலம் திட்டத்தின் பயன்கள் மக்களை நேரடியாக சென்றடைய வழிவகுக்கப்படுகிறது.
4: நவீன தொழில்நுட்பங்கள், டிஜிட்டல் சேவைகள், இணைய வழி சந்தைப்படுத்தல் மற்றும் நிதி உள்ளடக்கம் ஆகியவை கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் கருவிகளாக பயன்படுத்தப்படுகின்றன.
3: இத்திட்டம் வேலைவாய்ப்பை வழங்குவது மட்டுமல்லாமல் தொழில் திறனை வளர்த்து நீண்டகால வருமானத்தை உருவாக்கும் நிலையான வாழ்வாதார அமைப்பை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது.
4: இயற்கை வளங்களை பாதுகாத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த தொழில்களை ஊக்குவிப்பதன் மூலம் நிலையான வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது.
3: அதே நேரத்தில் பெண்களின் பொருளாதார பங்களிப்பை அதிகரித்தல், இளைஞர்களை திறன் வாய்ந்த பணியாளர்களாக உருவாக்குதல் மற்றும் கிராமப்புற தொழில் முனைவோரை உருவாக்குதல் ஆகிய அம்சங்களும் முன்னுரிமை பெறுகின்றன.
4: மொத்தத்தில் விபி கிராம்ஜி திட்டம் என்பது வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு, தொழில் முனைவு, சமூக முன்னேற்றம் மற்றும் பொருளாதார தன்னிறைவு ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் வளர்ச்சி நோக்கமுடைய திட்டமாகும்.
3: கிராமப்புற இந்தியாவின் மனித வளத்தையும் உள்ளூர் வளங்களையும் முழுமையாக பயன்படுத்தி அனைவருக்கும் சமமான வளர்ச்சி வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலம் 2047 வளர்ந்த இந்தியா, அதாவது விக்சித் பாரத் என்ற தேசிய இலக்கை அடைவதற்கான முக்கிய பங்களிப்பை இந்த திட்டம் வழங்குகிறது.
4: நாம் விபி கிராம்ஜி திட்டம் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளும் முன் நமது கிராமப்புறங்களில் பொருளாதாரம், வாழ்வாதாரம் இன்றி நிராதரவாக வாழும் மக்களின் பிரச்சனைகள் பற்றி சற்று தெரிந்து கொள்வோம்.
3: இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் கிராமப்புற பொருளாதாரம் மிகவும் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது.
4: நாட்டின் மக்கள் தொகையில் பெரும்பாலானோர் கிராமப்புறங்களில் வாழ்கின்றனர்.
3: அவர்களின் முக்கிய வாழ்வாதாரமாக விவசாயம், கால்நடை வளர்ப்பு, மீன்பிடித்தல், கைவினைத் தொழில்கள் மற்றும் சிறு குறு தொழில்கள் உள்ளன.
4: நாட்டின் உணவு பாதுகாப்பையும் பொருளாதார அடித்தளத்தையும் தாங்கி நிற்கும் கிராமப்புறங்கள் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருகின்றன.
3: இந்த பிரச்சனைகள் கிராம மக்களின் வருமானத்தையும் வாழ்க்கை தரத்தையும் மட்டுமல்லாமல் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் பாதிக்கின்றன.
4: காலநிலை வேளாண்மையின் மிக முக்கியமான அடிப்படை காரணிகளில் ஒன்றாகும்.
3: மழைப்பொழிவு, வெப்பநிலை, ஈரப்பதம், சூரிய ஒளி மற்றும் காற்றின் தன்மை ஆகியவை பயிர்களின் முளைப்பு, வளர்ச்சி, பூக்கும் நிலை,

0: காய்ப்பு திறன் மற்றும் மகசூலின் அளவை நேரடியாக பாதிக்கின்றன.
1: ஒவ்வொரு பயிருக்கும் ஏற்ற காலநிலை மாறுபடுவதால் சரியான பருவத்தில் சாகுபடி செய்வது அவசியமாகிறது.
0: ஆனால் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் வறட்சி, வெள்ளம், சூறாவளி, வெப்ப அலை மற்றும் ஒழுங்கற்ற மழைப்பொழிவு போன்ற நிகழ்வுகள் பயிர்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்துகின்றன.
1: இதனால் மகசூல் குறைவு, மண்வளம் பாதிப்பு, நீர் பற்றாக்குறை மற்றும் விவசாயிகளின் வருமான இழப்பு போன்ற சிக்கல்கள் உருவாகின்றன.
0: எனவே காலநிலைக்கு ஏற்ற பயிர் தேர்வு மற்றும் நவீன வேளாண் முறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமாகிறது.
1: மண்ணின் தரம் கூட வேளாண் உற்பத்தியை நேரடியாக பாதிக்கும் முக்கிய காரணியாகும்.
0: மண்ணின் வளம், ஊட்டச்சத்துக்கள், அமைப்பு, பிஹெச் அளவு, ஈரப்பதத்தை தக்க வைக்கும் திறன் மற்றும் வடிகால் வசதி ஆகியவை பயிர்களின் வளர்ச்சி மற்றும் மகசூலை நிர்ணயிக்கின்றன.
1: வளமான மண்ணில் பயிர்கள் ஆரோக்கியமாக வளர்ந்து அதிக விளைச்சலை அளிக்கின்றன.
0: ஆனால் மண்ணரிப்பு, உப்புத்தன்மை அதிகரித்தல், அமிலத்தன்மை அல்லது காரத்தன்மை, கரிமப் பொருட்களின் குறைபாடு மற்றும் மாசுபாடு போன்றவை மண்ணின் தரத்தை குறைத்து பயிர் வளர்ச்சியை பாதிக்கின்றன.
1: எனவே இயற்கை உரங்களை பயன்படுத்துதல், பயிர் சுழற்சி முறையை பின்பற்றுதல், பசும்தாள் உரம் சேர்த்தல் மற்றும் மண் பரிசோதனை செய்து உரமிடுதல் போன்ற நடவடிக்கைகள் பற்றி அறியாதவர்களாக சில விவசாயிகள் உள்ளனர்.
0: மேலும் நீர் கிடைப்பது வேளாண்மையின் வெற்றியை நிர்ணயிக்கும் மிக முக்கியமான காரணிகளில் ஒன்றாக உள்ளது.
1: பயிர் முளைப்பு, வளர்ச்சி, பூக்கும் நிலை, காய்ப்பு திறன் மற்றும் மகசூல் அனைத்திற்கும் போதுமான நீர் அவசியமாகும்.
0: மழைப்பொழிவு குறைவு, நிலத்தடி நீர்மட்டம் சரிவு மற்றும் நீர் பற்றாக்குறை போன்ற காரணங்களால் பயிர்களின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு விளைச்சல் குறைகிறது.
1: மறுபுறம் அதிகப்படியான நீர் அல்லது வெள்ளப்பெருக்கு பயிர்களை சேதப்படுத்தி மண் அரிப்பையும் ஊட்டச்சத்து இழப்பையும் ஏற்படுத்துகிறது.
0: எனவே சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், மழைநீர் சேகரிப்பு மற்றும் நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் நவீன நீர் மேலாண்மை முறைகளை பின்பற்றுவதன் மூலம் வேளாண் உற்பத்தியை அதிகரித்து நீர் வளத்தை நிலையான முறையில் பாதுகாக்க முடியும்.
1: ஆனால் பொருளாதாரத்தில் பின்தங்கிய விவசாயிகளால் இவற்றை செய்ய முடிவதில்லை.
0: அடுத்ததாக வேளாண் உள்ளீடுகள் வேளாண் உற்பத்தி மற்றும் மகசூலை நேரடியாக பாதிக்க முக்கிய காரணிகளாகும்.
1: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள், இயற்கை உரங்கள், வேளாண் இயந்திரங்கள் மற்றும் பாசன வசதிகள் ஆகியவை பயிர்களின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் அதிக விளைச்சலுக்கும் உதவுகின்றன.
0: உயர்தர விதைகளை பயன்படுத்துவதன் மூலம் நல்ல முளைப்பு மற்றும் அதிக மகசூல் கிடைக்கிறது.
1: சமநிலையான உர பயன்பாடு மண்ணின் வளத்தை பாதுகாக்கிறது.
0: பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை பயிர் சேதத்தை தடுக்கிறது.
1: மேலும் நவீன வேளாண் இயந்திரங்கள் உழைப்பு நேரத்தையும் செலவையும் குறைத்து செயல்திறனை அதிகரிக்கின்றன.
0: எனவே தரமான வேளாண் உள்ளீடுகளை சரியான அளவில் மற்றும் சரியான நேரத்தில் பயன்படுத்துவது நிலையான வேளாண் வளர்ச்சிக்கும் விவசாயிகளின் வருமான உயர்வுக்கும் மிகவும் அவசியமாகும்.
1: தொழில்நுட்பம் கூட வேளாண்மையின் உற்பத்தி திறன் மற்றும் செயல்திறனை அதிகரிக்கும் முக்கிய காரணியாகும்.
0: நவீன வேளாண் இயந்திரங்கள், உயர்தர விதைகள், துல்லிய வேளாண்மை, சொட்டு மற்றும் தெளிப்பு நீர் பாசன முறைகள், ட்ரோன்கள், செயற்கை நுண்ணறிவு மற்றும் மண் பரிசோதனை தொழில்நுட்பங்கள் ஆகியவை விவசாயத்தை
1: இத்தொழில்நுட்பங்கள் விதைப்பு, உரமிடல், பூச்சி மற்றும் நோய் கண்காணிப்பு, அறுவடை போன்ற பணிகளை விரைவாகவும் துல்லியமாகவும் மேற்கொள்ள உதவுகின்றன.
0: இதன் மூலம் உற்பத்தி செலவு குறைந்து மகசூல் மற்றும் விளைபொருட்களின் தரம் உயர்கிறது.
1: மேலும் இயற்கை வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தவும் காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை சமாளிக்கவும் தொழில்நுட்பம் பெரிதும் உதவுவதால் நிலையான வேளாண் வளர்ச்சிக்கு இது இன்றியமையாததாகும்.
0: ஆனால் தொழில்நுட்பம் என்பது பல விவசாயிகளுக்கு எட்டாக்கனியாக உள்ளது.
1: அடிக்கடி மாறும் சந்தை நிலைமைகளும் வேளாண்மையின் லாபத்தையும் விவசாயிகளின் வருமானத்தையும் நேரடியாக பாதிக்கின்றன.
0: விளைபொருட்களின் தேவை, விலை, சந்தை அணுகல், போக்குவரத்து வசதி, சேமிப்பு கிடங்குகள் மற்றும் விற்பனை அமைப்புகள் ஆகியவை சந்தை நிலைமையை நிர்ணயிக்கின்றன.
1: நல்ல சந்தை வாய்ப்புகள் மற்றும் நியாயமான விலை கிடைத்தால் விவசாயிகள் அதிக லாபம் பெற்று உற்பத்தியை விரிவுபடுத்த ஊக்கம் அடைகின்றனர்.
0: ஆனால் விலை ஏற்றத்தாழ்வுகள், இடைத்தரகர்களின் ஆதிக்கம், போதிய சேமிப்பு வசதி இல்லாமை மற்றும் சந்தை தகவல் பற்றாக்குறை ஆகியவை வருமான இழப்பை ஏற்படுத்துகின்றன.
1: இந்த காரணங்களோடு சமூக பொருளாதார காரணிகள் வேளாண்மையின் வளர்ச்சி மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பெரிதும் பாதிக்கின்றன.
0: மக்கள் தொகை அதிகரிப்பு, கல்வி அறிவு, வறுமை, நில உடைமை, வேலைவாய்ப்பு, வருமானம் மற்றும் நிதி வசதிகள் போன்றவை வேளாண் செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன.
1: கல்வி அறிவு பெற்ற விவசாயிகள் நவீன தொழில்நுட்பங்களையும் மேம்பட்ட தனிப்பட்ட சாகுபடி முறைகளையும் எளிதில் கற்றுக்கொள்கின்றனர்.
0: அதே சமயம் வறுமை, கடன் சுமை மற்றும் போதிய முதலீட்டு வசதி இல்லாமை தரமான விதைகள், உரங்கள் மற்றும் இயந்திரங்களை பயன்படுத்துவதில் தடையாக அமைகின்றன.
1: மேலும் கிராமப்புறங்களில் தொழிலாளர் பற்றாக்குறை மற்றும் நகர்ப்புற இடம்பெயர்வு ஆகியவை வேளாண்மை உற்பத்தியை பாதிக்கின்றன.
0: எனவே சமூக பொருளாதார முன்னேற்றம் வேளாண் உற்பத்தி, விவசாயிகளின் வருமானம் மற்றும் நிலையான வேளாண் வளர்ச்சியை உறுதிப்படுத்த முக்கிய

0: பங்கு வகிக்கிறது.
1: கிராமப்புறங்களில் ஆண்டு முழுவதும் வேலை கிடைப்பது அரிதாக உள்ளது.
0: குறிப்பாக விவசாயம் இல்லாத காலங்களில் பலர் வேலையின்றி இருப்பதால் வருமானம் குறைகிறது.
1: இதனால் மறைமுக வேலையின்மை மற்றும் பருவகால வேலையின்மை போன்ற பிரச்சனைகள் அதிகமாக காணப்படுகின்றன.
0: இதன் விளைவாக இளைஞர்கள் நகரங்களை நோக்கி இடம்பெயர வேண்டிய சூழல் உருவாகிறது.
1: கிராமப்புறங்களில் பெரும்பாலான குடும்பங்கள் குறைந்த வருமானத்திலேயே வாழ்க்கையை நடத்துகின்றனர்.
0: விவசாய பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காதது, உற்பத்தி செலவு அதிகரித்தல், கடன் சுமை போன்ற காரணங்களால் குடும்பங்களின் பொருளாதார நிலை பலவீனமடைகிறது.
1: இதனால் கல்வி, மருத்துவம் மற்றும் ஊட்டச்சத்து போன்ற அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்வதில் சிரமம் ஏற்படுகிறது.
0: சாலை, குடிநீர், மின்சாரம், குளிர்பதன கிடங்குகள், கிடங்கு வசதிகள், போக்குவரத்து, இணைய வசதி போன்ற அடிப்படை உட்கட்டமைப்புகள் பல கிராமங்களில் இன்னும் போதுமான அளவில் இல்லை.
1: இதனால் விவசாய விளைபொருட்களை சந்தைக்கு விரைவாக கொண்டு செல்ல முடியாமல் இழப்புகள் ஏற்படுகின்றன.
0: தொழில் வளர்ச்சியும் இதனால் பாதிக்கப்படுகிறது.
1: விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை நேரடியாக நுகர்வோரிடம் விற்க முடியாத சூழல் பல இடங்களில் உள்ளது.
0: இடைத்தரகர்களை நம்ப வேண்டிய நிலை ஏற்படுவதால் உற்பத்தியாளர்களுக்கு குறைந்த விலை கிடைக்கிறது.
1: சந்தை விலை மாற்றங்கள், சேமிப்பு வசதி இல்லாமை, தகவல் பற்றாக்குறை ஆகியவை வருமானத்தை மேலும் பாதிக்கின்றன.
0: பல நேரங்களில் அவர்கள் தனியார் வட்டி கடன் வழங்குபவர்களை நாடுகின்றனர்.
1: அதிக வட்டி காரணமாக கடன் சுமை அதிகரித்து பொருளாதார நெருக்கடி ஏற்படுகிறது.
0: சில நேரங்களில் இது விவசாயத்தை தொடர முடியாத நிலைக்கும் வழிவகுக்கிறது.
1: கிராமப்புறங்களில் தரமான கல்வி மற்றும் தொழில் திறன் பயிற்சிகள் அனைவருக்கும் எளிதில் கிடைப்பதில்லை.
0: நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் திறன் குறைவாக இருப்பதால் புதிய வேலைவாய்ப்புகளை பெறுவதிலும் தொழில் தொடங்குவதிலும் சிரமம் ஏற்படுகிறது.
1: இதனால் இளைஞர்களின் திறமைகள் முழுமையாக வெளிப்படுத்தப்படாமல் போகின்றன.
0: பல கிராமங்களில் தரமான மருத்துவமனைகள், மருத்துவர்கள், அவசர சிகிச்சை வசதிகள் மற்றும் நவீன மருத்துவ உபகரணங்கள் போதுமான அளவில் இல்லை.
1: இதனால் சிறிய நோய்கள் கூட பெரிய சுகாதார பிரச்சனையாக மாறுகின்றன.
0: மருத்துவ செலவுகள் குடும்பங்களின் பொருளாதாரத்தை மேலும் பாதிக்கின்றன.
1: கிராமங்களில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் போதுமான அளவில் வளர்ச்சி அடையவில்லை.
0: உள்ளூர் மூலப்பொருட்களை மதிப்பு கூட்டிய பொருட்களாக மாற்றும் தொழிற்சாலைகள் குறைவாக உள்ளன.
1: இதனால் விவசாயத்திற்கு மாற்று வேலைவாய்ப்புகள் உருவாகாமல் மக்கள் ஒரே வருமான ஆதாரத்தை சார்ந்தே வாழ வேண்டிய நிலை ஏற்படுகிறது.
0: கிராமப்புற பெண்கள் விவசாயம், கால்நடை வளர்ப்பு மற்றும் குடும்ப பொறுப்புகளில் முக்கிய பங்கு வகித்தாலும் அவர்களின் உழைப்பிற்கு உரிய பொருளாதார அங்கீகாரம் கிடைப்பதில்லை.
1: சொத்துரிமை, நிதி சேவைகள், தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் மற்றும் சந்தை அணுகல் போன்றவற்றில் இன்னும் பல தடைகள் உள்ளன.
0: இன்றைய டிஜிட்டல் காலத்தில் இணைய வசதி, டிஜிட்டல் கல்வி அறிவு மற்றும் ஆன்லைன் சேவைகளை பயன்படுத்தும் திறன் மிகவும் அவசியமாக உள்ளது.
1: இருப்பினும் பல கிராமங்களில் இணைய இணைப்பு மற்றும் டிஜிட்டல் பயன்பாடு குறைவாக உள்ளது.
0: இதனால் அரசு சேவைகள், ஆன்லைன் சந்தைப்படுத்துதல், மின்னணு வங்கி சேவைகள் மற்றும் தகவல் பரிமாற்றத்தின் முழு பயன்களையும் கிராம மக்கள் பெற முடியாமல் உள்ளனர்.
1: கிராமப்புற பொருளாதாரம் வலுவாக இருந்தால்தான் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி முழுமையடையும்.
0: இன்று கிராமப்புறங்கள் எதிர்கொள்ளும் வேலைவாய்ப்பு பற்றாக்குறை, வறுமை, உட்கட்டமைப்பு குறைபாடு, சந்தை சவால்கள், காலநிலை மாற்றம் மற்றும் திறன் மேம்பாட்டின் பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகளை ஒருங்கிணைந்த திட்டங்கள் மூலம் தீர்க்க வேண்டியது காலத்தின் அவசியமாகும்.
1: இந்த காலத்தின் அவசியத்தை கருதி முதலில் கொண்டுவரப்பட்டதுதான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம்.
0: இந்த திட்டம் இந்திய அரசின் மிக முக்கியமான சமூக பாதுகாப்பு மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு திட்டங்களில் ஒன்றாகும்.
1: 2005 தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் மூலம் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது.
0: பின்னர் 2009 மகாத்மா காந்தியின் நினைவாக இந்த திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என்று மறுபெயரிடப்பட்டது.
1: இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் கிராமப்புறங்களில் வாழும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 100 வரை திறன் சாராத கைவேலை வழங்குவதற்கான சட்டப்பூர்வமான உரிமையை உறுதி செய்வதாகும்.
0: வேலை கேட்டு விண்ணப்பிக்கும் தகுதியுடைய கிராமப்புற குடும்பங்களுக்கு குறிப்பிட்ட காலத்திற்குள் வேலை வழங்கப்பட வேண்டும்.
1: அவ்வாறு வேலை வழங்கப்படாவிட்டால் சட்டப்படி வேலை வாய்ப்பின்மை நிவாரண தொகை வழங்கும் ஏற்பாடும் இதில் உள்ளது.
0: எனவே இது ஒரு நலத்திட்டம் மட்டுமல்ல, மக்களின் வேலைவாய்ப்பு உரிமையை உறுதி செய்யும் சட்டமாகவும் விளங்குகிறது.
1: இந்த திட்டம் இந்தியாவின் கிராமப்புற பொருளாதாரத்தில் பல நேர்மறை மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது.
0: இந்த திட்டத்தின் மூலம் வேலைவாய்ப்பு இல்லாத காலங்களில் குடும்பங்களுக்கு வருமானம் கிடைத்தது,
1: விவசாய தொழிலாளர்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது,
0: கிராமப்புறங்களில் பணப்புழக்கம் அதிகரித்துள்ளது,
1: குடிநீர் மற்றும் பாசன வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன,
0: விவசாய உற்பத்தி அதிகரிக்க தேவையான உட்கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன,
1: நகரங்களை நோக்கி வேலை தேடி இடம்பெயர்வது ஓரளவு குறைந்துள்ளது,
0: சமூக பாதுகாப்பு வலுப்பெற்றுள்ளது.

0: இந்த திட்டம் பல்வேறு வகைகளில் கிராமப்புற மக்களுக்கு நன்மைகளை வழங்கியுள்ளது.
1: வேலை வாய்ப்பிற்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் வழங்குகிறது.
0: கிராமப்புற வறுமையை குறைக்க உதவுகிறது.
1: இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது.
0: பெண்களின் வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது.
1: கிராம உட்கட்டமைப்பை மேம்படுத்துகிறது.
0: வெளிப்படையான ஊதிய முறையை உருவாக்கியுள்ளது.
1: உள்ளாட்சி அமைப்புகளின் செயல்திறனை உயர்த்துகிறது.
0: நிலையான கிராமப்புற வளர்ச்சிக்கு ஆதரவாக உள்ளது.
1: 100 நாள் வேலை திட்டம் என்று அழைக்கப்படும் MGNREGS திட்டத்தின் தற்போதைய நிலை என்னவென்றால்,
0: வேலை ஒதுக்கீட்டில் தாமதம்,
1: ஊதியம் வழங்குவதில் காலதாமதம்.

0: வல்லுநர்கள் ஆலோசித்ததன் விளைவுதான்
1: விபி கிராம்ஜி திட்டம்.
0: விபி கிராம்ஜி திட்டம் என்பது கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை நவீன தொழில்நுட்பத்துடன் இணைத்து செயல்படுத்தும் புதிய அணுகுமுறையாக கருதப்படுகிறது.
1: இதன் முக்கிய நோக்கம் வேலை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் கிராமப்புற மக்களின் திறன்களை மேம்படுத்தி நிரந்தர வருமான வாய்ப்புகளை உருவாக்குவதாகும்.
0: இந்த முறை இனி கூறப்போகும் அம்சங்களை வலியுறுத்துகிறது.
1: தொழில்நுட்ப அடிப்படையிலான பணியாளர் பதிவு,
0: திறன் மேம்பாட்டு பயிற்சிகள்,
1: உற்பத்தி சார்ந்த பணிகளுக்கு முன்னுரிமை,
0: டிஜிட்டல் கண்காணிப்பு,
1: வெளிப்படையான நிதி நிர்வாகம்.
0: பழைய திட்டத்திலிருந்து இந்த புதிய திட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட முக்கிய மாற்றங்கள் குறித்து இப்போது நாம் தெரிந்து கொள்வோம்.
1: புதிய முறையில் தொழிலாளர்களின் பதிவு,
0: வருகை பதிவு
1: மற்றும் பணியின் முன்னேற்றம்
0: அனைத்தும் மொபைல் பயன்பாடுகள் மற்றும் ஆன்லைன் தளங்கள் மூலம் கண்காணிக்கப்படும்.
1: இதனால் போலியான பதிவுகள் குறையும்.
0: பழைய திட்டத்திலும் பெரும்பாலும் உடல் உழைப்பு சார்ந்த பணிகளை வழங்குகிறது.
1: விபி கிராம்ஜி திட்டத்திலோ கட்டுமானம், தோட்டக்கலை, விவசாய இயந்திர பயன்பாடு, சிறு தொழில்கள் போன்ற துறைகளில் பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பை நீண்ட காலமாக உருவாக்கும் நோக்கம் உள்ளது.
2: விபி கிராம்ஜி திட்டத்தின் நேரடி பயனாளி வேலூர் மாவட்டம் சிக்கராஜபுரத்தை சேர்ந்த பிரதீபன் கூறுகையில்,
3: மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தற்போது விபிஜி ராம்ஜி திட்டமாக மாற்றம் பெற்றிருக்கிறது. இதன் மூலம் பார்த்திங்கன்னா 100 நாளில் இருந்த வேலைவாய்ப்பு இப்போது வந்து பார்த்திங்கன்னா 125 நாளாக மாற்றிருக்கிறாங்க. இதோட குறைந்தபட்ச ஊதியம் பார்த்திங்கன்னா 300லேருந்து 327 மத்திய அரசு மாற்றிருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக தற்போது கோடைக்காலம் எல்லினோ வேற வந்துட்டுருக்கிற இந்த காலத்தில் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா, அதாவது விவசாய குளங்கள், ஏரிகள், கால்வாய்கள் இவற்றெல்லாமே நம்ம வந்து தூர்வாரி வச்சுருக்குறோம். தூர்வாரி வச்சதுனால நம்ம மழைக்காலங்களில் சிறப்பான நீர்பிடிப்பு பகுதிகளை நம்ம வந்து உருவாக்கி வச்சுருக்குறோம். இதன் மூலமாக மக்களுக்கு பயனடையுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நீர் இல்லாத வறண்ட நிலங்களில் உள்ளத நம்ம உயிரினங்கள் எல்லாமே வந்து இதில் பயன்பெறுது. அப்புறம் பார்த்திங்கன்னா, விவசாயத்துக்கு முக்கியமாக இந்த விபிஜி ராம்ஜி திட்டம் வந்து பயனுள்ளதாக இருக்குது. இந்த திட்டத்தை தொடர்ந்து நம்ம நல்ல முறையாக இதை பயன்படுத்திக்கணும். விவசாயத்துக்கு மற்ற விலங்குகளுக்கும் நல்ல பயனுள்ள வகையில் இந்த திட்டமாக இருக்கிறதால இந்த திட்டத்தை வந்து அனைவரும் பயன்படுத்திக்கிறோம். இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா, மெயினாக இப்போ வந்து கிராமப்புற மக்களாக எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. ஊரில் உள்ள எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த திட்டத்தில் வந்து ஒரு பொருளாதார மேம்பாடு அடைய முடியுது. இந்த திட்டம் பொருளாதார மேம்பாடு அடைகிறதால எல்லாரும் தன்னிறைவான ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ள முடியுது.
0: இந்த திட்டம் வெறும் தற்காலிக வேலைகளை வழங்காமல் கிராமத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் சொத்துக்களை உருவாக்கும் பணிகளுக்கு முன்னுரிமை வழங்குகிறது.
1: எடுத்துக்காட்டாக, மழைநீர் சேமிப்பு அமைப்புகள், விவசாய குளங்கள்,
0: மரக்கன்று வளர்ப்பு வசதிகள்,
1: கிராமப்புற சந்தை கட்டமைப்புகள். மேலும் இந்த திட்டத்தினால் டிஜிட்டல் முறைகள் மூலம் தொழிலாளர்களின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக ஊதியம் செலுத்தப்படும்.
0: இதனால் தாமதங்கள் குறைந்து வெளிப்படை தன்மை அதிகரிக்கும்.
1: ஒவ்வொரு கிராமத்தின் தேவைக்கு ஏற்ப பணி தேர்வு செய்யப்படும்.
0: இதனால் உள்ளூர் வளங்கள் சிறப்பாக பயன்படுத்தப்படுவதுடன் மக்களின் பங்களிப்பும் அதிகரிக்கும்.
1: புதிய திட்டத்தில் பசுமை வளர்ச்சி, நீர் பாதுகாப்பு, மண்வள பாதுகாப்பு மற்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும்.
0: கிராமப்புற மக்களுக்கு விபி கிராம்ஜி போன்ற திட்டத்தால் கிடைக்கும் நன்மைகள் எவை என்றால்,
1: அதிக வேலை வாய்ப்பு, திறன் மேம்பாட்டின் மூலம் நிரந்தர வருமான வாய்ப்பு,
0: வேகமான ஊதிய வழங்கல், கிராமப்புற உட்கட்டமைப்பு மேம்பாடு,
1: விவசாய உற்பத்தி அதிகரிப்பு,
0: பெண்களின் வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார பங்கேற்பு உயர்வு,
1: இளைஞர்களுக்கு புதிய திறன்கள் மற்றும் தொழில் வாய்ப்புகள் போன்றவை ஆகும்.
0: இந்த புதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது சில சவால்களையும் நாம் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது.
1: அந்த சவால்கள், இணைய வசதி குறைவான பகுதிகளில் டிஜிட்டல் செயல்பாடு சிரமமாக இருக்கலாம்,
0: தொழில்நுட்ப பயிற்சி அனைவருக்கும் தேவைப்படுவதாக உள்ளது,
1: உள்ளூர் நிர்வாகத்திற்கு கூடுதல் பொறுப்புகள் ஏற்படும்,
0: திட்ட செயல்பாட்டை தொடர்ந்து கண்காணிக்க வலுவான நிர்வாக அமைப்பு அவசியமாக.
1: ஆனால் இந்த சவால்களை சரியான திட்டமிடல் மற்றும் பயிற்சியின் மூலம் சமாளிக்க முடியும்.
0: என் எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் திட்டம், அதாவது முந்தைய திட்டம்

0: இந்தியாவின் கிராமப்புற வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றிய ஒரு சமூக பாதுகாப்பு திட்டமாகும்.
1: இருப்பினும் தற்போதைய பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப சூழலில் வேலைவாய்ப்புடன் சேர்த்து திறன் மேம்பாடு, உற்பத்தி திறன், டிஜிட்டல் வெளிப்படைத்தன்மை மற்றும் நிலையான வாழ்வாதாரத்தை உருவாக்கும் புதிய அணுகுமுறைகள் அவசியமாகின்றன.
0: இப்போது நாம் விபி கிராம்ஜி திட்டத்தில் மக்கள் இணையவும் பலன் பெறவும் இந்த திட்டத்தை வெற்றி பெற செய்யவும் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி தெரிந்து கொள்வோம்.
1: எந்த ஒரு அரசு திட்டமும் வெற்றி பெற வேண்டுமெனில் அரசின் முயற்சிகளுடன் மக்களின் முழுமையான ஒத்துழைப்பும் அவசியம்.
0: மக்கள் திட்டத்தில் ஆர்வத்துடன் இணைந்து பொறுப்புடன் செயல்பட்டால்தான் அந்த உண்மையான பலன் அனைவருக்கும் கிடைக்கும்.
1: எனவே இந்த திட்டத்தில் மக்கள் எவ்வாறு இணைய வேண்டும், என்னென்ன செயல்களை மேற்கொள்ள வேண்டும், அவை ஏன் முக்கியம் என்பதை சற்று விரிவாக பார்ப்போம்.
0: ஒரு திட்டத்தின் பலனை பெறுவதற்கான முதல் படி அதில் சரியான முறையில் பதிவு செய்வதாகும்.
1: தகுதியுள்ள கிராமப்புற குடும்பங்கள் அனைவரும் தேவையான ஆவணங்களுடன் பதிவு செய்ய வேண்டும்.
0: ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வங்கி கணக்கு விவரங்கள் மற்றும் பிற தேவையான ஆவணங்களை சரியாக வழங்க வேண்டும்.
1: பதிவு செய்யாமல் திட்டத்தின் பலன்களை எதிர்பார்க்க முடியாது.
0: மேலும் பதிவு செய்யப்பட்ட விவரங்கள் சரியாக இருப்பது மிகவும் அவசியமாகும்.
1: தவறான தகவல்கள் வழங்கப்பட்டால் பின்னர் ஊதியம் பெறுவதிலும் வேலை ஒதுக்கீட்டிலும் சிக்கல்கள் ஏற்படலாம்.
0: விபி கிராம்ஜி போன்ற திட்டங்களின் முக்கிய நோக்கம் வேலை வாய்ப்பு வழங்குவது மட்டுமல்ல,
1: மக்களின் திறனையும் மேம்படுத்துவதாகும்.
0: அதற்காக அரசு பல்வேறு தொழிற்பயிற்சிகளை வழங்கலாம்.
1: எடுத்துக்காட்டாக விவசாய நவீன தொழில்நுட்பம், தோட்டக்கலை,
0: கட்டுமான திறன்கள், சிறு தொழில் தொடங்குதல்,
1: கால்நடை வளர்ப்பு, மீன்வள மேம்பாடு,
0: கணினி மற்றும் டிஜிட்டல் திறன்கள்
1: என இவை போன்ற பயிற்சிகளில் கலந்து கொள்வதன் மூலம் மக்கள் எதிர்காலத்தில் தனியாக தொழில் தொடங்கவோ அல்லது அதிக வருமானம் தரும் வேலைகளை பெறவோ முடியும்.
0: அரசு வழங்கும் வேலைகளை பொறுப்புடனும் தரமாகவும் செய்து முடிப்பது ஒவ்வொரு பயனாளியின் கடமையாகும்.
1: பணி நேரத்தை மதித்து செயல்பட வேண்டும்.
0: அலட்சியமாக அல்லது முழுமையற்ற முறையில் வேலை செய்வது திட்டத்தின் தரத்தையும் நம்பகத்தன்மையையும் பாதிக்கும்.
1: நேர்மையான உழைப்பு மூலம் அரசு உருவாக்கும் சொத்துக்கள் பல ஆண்டுகள் மக்களுக்கு பயன்படும்.
0: எனவே ஒவ்வொருவரும் தங்களது பொறுப்பை உணர்ந்து பணியாற்ற வேண்டும்.
1: இத்திட்டத்தின் மூலம் உருவாக்கப்படும் சாலைகள், குளங்கள், நீர்நிலைகள், கால்வாய்கள், மரக்கன்றுகள், சமூக கட்டிடங்கள் போன்றவை அனைவருக்கும் சொந்தமான பொது சொத்துக்கள்.
0: அவற்றை சேதப்படுத்தாமல் பாதுகாப்பது மக்களின் பொறுப்பாகும்.
1: மரக்கன்றுகளை வளர்ப்பது, நீர்நிலைகளை சுத்தமாக வைத்திருப்பது, பொது சொத்துக்களை சரியான முறையில் பயன்படுத்துவது போன்ற செயல்கள் கிராமத்தின் வளர்ச்சிக்கு உதவும்.
0: இந்த திட்டத்தில் பெண்களின் பங்கேற்பை அதிகரிக்க வேண்டும்.
1: பெண்கள் பொருளாதார முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர்.
0: திட்டத்தில் பெண்கள் அதிக அளவில் பங்கேற்றால் குடும்ப வருமானம் உயரும்.
1: குழந்தைகளின் கல்வி, சுகாதாரம் மற்றும் வாழ்க்கை தரமும் மேம்படும்.
0: பெண்களுக்கு சம வேலை வாய்ப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் தலைமை பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும்.
1: இதன் மூலம் பெண்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும்.
0: இந்த திட்டத்தில் பங்கு பெற இளைஞர்களும் முன்வர வேண்டும்.
1: கிராமத்தின் எதிர்காலம் இளைஞர்களின் கைகளில் தான் உள்ளது.
0: புதிய தொழில்நுட்பங்களை விரைவாக கற்றுக்கொள்ளும் திறன் அவர்களிடம் அதிகமாக உள்ளது.
1: இளைஞர்கள் டிஜிட்டல் சேவைகளை பயன்படுத்துதல்,
0: புதிய விவசாய முறைகளை கற்றல்,
1: சிறு தொழில்கள் தொடங்குதல்,
0: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணிகளில் பங்கேற்பது
1: போன்ற செயல்களில் முன்னோடியாக இருக்க வேண்டும்.
0: அனைத்து வயதினரும் டிஜிட்டல் சேவைகளை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும்.
1: இன்றைய காலத்தில் பெரும்பாலான அரசு சேவைகள் இணையம் வழியாக வழங்கப்படுகின்றன.
0: எனவே மக்கள் மொபைல் பயன்பாடுகள், இணையதளங்கள் மற்றும் டிஜிட்டல் கட்டண முறைகளை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும்.
1: இதன் மூலம் வேலை நிலை அறிதல், ஊதிய விவரம் பார்த்தல்,
0: புகார் அளித்தல், திட்ட விவரங்களை அறிதல்
1: போன்ற செயல்களை எளிதாக மேற்கொள்ள முடியும்.
0: எனவே மக்கள் தவறுகளை கண்டால் உடனடியாக புகார் தெரிவிக்க வேண்டும்.
1: வெளிப்படையான செயல்பாட்டை ஆதரிக்க வேண்டும்.
0: கிராம மக்கள் அனைவரும் கிராம சபை கூட்டங்களில் கட்டாயம் பங்கேற்க வேண்டும்.
1: கிராம வளர்ச்சிக்கான திட்டங்கள் கிராம சபை கூட்டங்களில் விவாதிக்கப்படுகின்றன.
0: மக்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும்.
1: கிராமத்திற்கு உண்மையில் என்ன தேவை என்பதை மக்கள் மட்டுமே நன்கு அறிந்திருப்பார்கள்.
0: எனவே சாலை, குடிநீர், நீர்ப்பாசனம், பள்ளி, சுகாதாரம் போன்ற தேவைகளை கிராம சபையில் முன்வைக்க வேண்டும்.
1: மேலும் மக்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்களிக்க வேண்டும்.
0: நிலையான வளர்ச்சிக்காக சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மிகவும் முக்கியமானது.
1: மக்கள் மரக்கன்றுகள் நடுதல், மழைநீர் சேமிப்பு,
0: நீர்நிலைகள் பாதுகாப்பு, பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல்,
1: கழிவுகளை சரியாக நிர்வகித்தல் போன்ற பணிகளில் ஈடுபட வேண்டும்.
0: இந்த பணிகளுடன் விவசாயத்துடன் இணைந்த பணிகளையும் ஊக்குவிக்க வேண்டும்.
1: கிராமப்புற மக்களின் முக்கிய வாழ்வாதாரம் விவசாயம் என்பதால் நீர் சேமிப்பு, மண்வள மேம்பாடு, பாசன வசதிகள், விவசாய சாலைகள் போன்ற பணிகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும்.
0: இது விவசாய உற்பத்தியை அதிகரித்து விவசாயிகளின் வருமானத்தையும் உயர்த்தும்.
1: இளைஞர்கள், பெரியவர்கள் என அனைவரும் சுயதொழில் முயற்சி

0: தொடங்க வேண்டும்.
1: பயிற்சி பெற்றவர்கள் அரசு உதவியுடன் சிறு தொழில்களை தொடங்கலாம்.
0: எடுத்துக்காட்டாக பால் பண்ணை, ஆடு மற்றும் கோழி வளர்ப்பு,
1: தேனீ வளர்ப்பு, உணவு பதப்படுத்துதல்,
0: கைவினைப் பொருட்கள் தயாரித்தல்
1: போன்ற தொழில்கள் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தும்.
0: சாதி, மதம், மொழி போன்ற வேறுபாடுகளை மறந்து அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும்.
1: ஒற்றுமையுடன் செயல்பட்டால் திட்டங்கள் விரைவாகவும் தரமாகவும் நிறைவேறும்.
0: பலருக்கு அரசு திட்டங்கள் பற்றிய தகவல்கள் தெரியாமல் இருக்கலாம்.
1: திட்டத்தின் பயனாளிகள் மற்றவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும்.
0: இதற்காக கிராம கூட்டங்கள், பள்ளி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், சுய உதவிக் குழுக்கள், இளைஞர் மன்றங்கள் மூலம் தகவல்களை பரப்பலாம்.
1: இந்த திட்டம் வெற்றி பெற்றால் அந்த வெற்றிக்கு மக்கள் முழுமையாக ஒத்துழைத்தால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும்.
0: திட்டத்தின் வெற்றியால் கிராமப்புற வேலை வாய்ப்பு அதிகரிக்கும்,
1: குடும்ப வருமானம் உயரும்,
0: பெண்கள் பொருளாதார ரீதியாக வலுப்பெறுவர்,
1: இளைஞர்களுக்கு புதிய திறன்கள் கிடைக்கும்,
0: விவசாய உற்பத்தி அதிகரிக்கும்,
1: சாலைகள், நீர்நிலைகள் மற்றும் பிற உட்கட்டமைப்பு மேம்படும்,
0: வறுமை குறையும்,
1: கிராமங்களில் இருந்து நகரங்களுக்கு இடம்பெயர்வு குறையும்,
0: சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும்,
1: கிராமப்புற பொருளாதாரம் வலுவடையும்.
0: இவ்வாறு கூறியதை போல விபி கிராம்ஜி போன்ற ஊரக வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு திட்டங்கள் வெற்றியடைய அரசு மட்டுமே முயற்சி செய்தால் போதாது,
1: பொதுமக்களின் முழுமையான பங்களிப்பும் அவசியமாகும்.
0: ஒவ்வொரு கிராமவாசியும் தனது பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டால்
1: இந்த திட்டம் வெறும் வேலைவாய்ப்பு திட்டமாக இல்லாமல்
0: கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும்
1: ஒரு சமூக மற்றும் பொருளாதார மாற்றம் இயக்கமாக மாறும்.
0: வேலைவாய்ப்பு, திறன், தன்னம்பிக்கை மற்றும் நிலையான வளர்ச்சி ஆகிய நான்கு தூண்களின் அடிப்படையில் செயல்படும் இந்த திட்டம்
1: மக்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுத்தப்பட்டால்
0: இந்தியாவின் கிராமப்புற வளர்ச்சியில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதும்.
1: வளர்ச்சி அடைந்த இந்தியாவின் உருவாக்கம் யாரிடமோ எங்கோ இல்லை,
0: அது இந்தியர்களான நமது ஒவ்வொருவரின் கையில் தான் உள்ளது.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் பாரத பிரதமரின் மக்கள் நலத் திட்டங்களில் விபி கிராம்ஜி திட்டம் குறித்து கேட்டீர்கள். எழுதியவர் ஆர். சுரேந்தர். குரல் வண்ணம் விஜய், எம். சித்ராதேவி. அமைப்பில் உதவி குகன்ராஜ். அமைப்பு எஸ். ஜோசப் ராஜ்.

மீண்டும் திரைப்பட பாடல்களை 2:15 கேட்டு ரசிக்கலாம். சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் சிவில் விமான போக்குவரத்து துறை பிரம்மாண்ட வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தொன்மையான தமிழ் கலாச்சாரம் பாதுகாத்து பராமரிக்கப்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். மாணாக்கர் உயர்கல்வியை தொடர பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கில் கல்விக்கடன் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் உயிர் நாடியான காவிரி நீர் விவகாரத்தில் முதலமைச்சர் உரிய ஆலோசனைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் சிவில் விமான போக்குவரத்து துறை பிரம்மாண்ட வளர்ச்சி அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விஜயநகரம் மாவட்டம் போகாபுரத்தில் 5,640 கோடி ரூபாய் மதிப்பிலான சர்வதேச விமான நிலையம் உட்பட 18,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்துறை திட்டங்களை இன்று தொடங்கி வைத்து பிரதமர் உரையாற்றினார். 2014 ஆண்டு 74 விமான நிலையங்கள் மட்டுமே செயல்பாட்டில் இருந்ததாக சுட்டிக்காட்டிய பிரதமர் தற்போது அது 166 உயர்ந்துள்ளதாக எடுத்துரைத்தார். பெருநகரங்களில் மட்டுமே இருந்த விமான போக்குவரத்து வசதி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் சிறிய நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இதனால் சாமானிய மக்களும் தற்போது விமான பயணங்களை மேற்கொள்வதாக பிரதமர் கூறினார். தொன்மையான தமிழ் கலாச்சாரம் பாதுகாத்து பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் பன்னிரு திருமுறைகள் திருச்செந்தூர் ஸ்தலபுராணம் தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் இன்று உரையாற்றிய அவர் இலக்கியத்தின் வளத்தை செறிவூட்ட தமிழ்மொழியால் இயலும் என்று குறிப்பிட்டார். பழங்காலங்களில் தமிழர்கள் பின்பற்றிய சைவ மரபுகளை இப்புத்தகங்கள் வெளிப்படுத்துவதாகவும் இளையோர் இதனை படித்து நம் பண்டைய கலாச்சாரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். பொது தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட இம்மசோதாவில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் அபராதம், சொத்து பறிமுதல் உள்ளிட்ட கடும் தண்டனைகளுக்கு வகை செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் சென்ற மாதம் 211,205 கோடி ரூபாய் சரக்கு சேவை வரி வசூலானதாக மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இது சென்ற ஆண்டின் இதே காலத்தை விட 15.4% அதிகம் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 22 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் செயல்படும் நலம் AI செயலி வசதி மூலம் பொதுமக்கள் வீட்டிலிருந்தே மருத்துவ சேவைகளை பெற்றுக் கொள்ளுமாறு மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடில் 47 மாணாக்கருக்கு 3.5 கோடி ரூபாய் மதிப்பில் கல்விக் கடன் வழங்கி உரையாற்றிய அமைச்சர் மாநிலத்தில் மாணவ மாணவியர் உயர்கல்வியை தொடர பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கில் கல்விக் கடன் வழங்கப்படுவதாக எடுத்துரைத்தார்.
1: மேற்படிப்புக்காக ஒரு மாணவர் மாணவியர் வந்து நாம் படிக்கணும் அப்படின்னு சொல்றப்ப பொருளாதார வசதி இன்மை ஒரு தடையா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கல்விக்கடன் ஒரு திட்டம் இருக்கு. 7.5 லட்சம் வரைக்கும் நம்ம எந்த ஒரு பிணையும் இல்லாம கல்விக்கடன் கிடைக்கும். சில கோர்சஸ்ல ஃபீஸ் இதுக்கு தாண்டி இருக்கும், ஒரு 10 லட்சம் 12 லட்சம் இந்த லிமிட். அதை இன்னும் பூட்டி கொடுக்கணும் அப்படிங்கறதான் நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களோட கோரிக்கையா இருக்கு. இதுவும் கூடிய விரைவில் 7.5 லட்சத்திலிருந்து 20 லட்சமா உயர்த்தப்படக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு.
0: சுகாதார வீதி திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் சாலையோர விற்பனையாளர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் அண்மையில் வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். ஏற்கனவே 6 மாவட்டங்களில் இத்திட்டம் நடைமுறையில் இருப்பதாகவும் விரைவில் திருச்செங்கோடில் உணவு வீதி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். தமிழகத்தில் மின்துறையில் கூடுதல் பணியாளர்கள் நியமனத்திற்கு பின்னரே மாதாந்திர மின் கணக்கீடு பணிகள் தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின் கணக்கீடு தொடர்பாக பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் 10,000 மின் இணைப்புகளில் சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்றதாக கூறினார். கோடை காலத்தில் மக்கள் அதிக அளவில் மின்சாரம் பயன்படுத்தியதாக கூறிய அவர் கூடுதல் கட்டணம் தொடர்பான 3,70,000 மின் இணைப்புகள் 1 வாரத்திற்குள் சரிபார்க்கப்படும் என்றார். மேகதாது அணை விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தீர்வாக அமையும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால

0: ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியாது என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ள கர்நாடகத்தை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் உயிர் நாடியான காவிரி நீர் விவகாரத்தில் முதலமைச்சர் உரிய ஆலோசனைகளை மேற்கொள்வதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவது எவ்வித பயனும் அளிக்காது என்பதை அனைவரும் எடுத்துரைத்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். காவிரி பிரச்சினையில் கர்நாடகத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதை சுட்டிக்காட்டிய திரு ஸ்டாலின் இவ்விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டுவது எப்போது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் மக்களின் குறைகளை விரைந்து தீர்க்கப்பட வேண்டும் என்பதே முதலமைச்சரின் விருப்பம் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் மாற்றுத்திறனாளி மாணாக்கருக்கான சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள் துறை மாநிலத்தில் வேகமாக முன்னேறி வருவதன் அடையாளமாக இந்த மையம் திகழ்கிறது என்றார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கின. வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் இப்பணியில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கணக்கெடுப்பாளர்கள் களப்பணிகளை மேற்கொள்கின்றனர். வேலூர் மாவட்டத்தில் 2500க்கும் மேற்பட்டோர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பணிகளில் ஈடுபட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் பதிவு மேற்கொண்டவர்கள் அது தொடர்பான எண்ணை வழங்கினால் சரிபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார்.
2: நம்ம மாவட்டத்துல வந்து இந்த ஹவுஸ் லிஸ்டிங் பணி வந்து தொடங்கிட்டோம். கடந்த 15 நாள் வந்து செல்ஃப் எனுமரேஷன் முறையில வந்து நம்மளோட ஹவுஸ் டீடைல்ஸ் பொதுமக்களே பதிவு பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அந்த மாதிரி பதிவு பண்ணிருக்க பட்சத்துல அந்த யூனிக் ஐடி வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம அவங்க கிட்ட ஒரு வெரிபிகேஷன் மட்டும் வாங்கிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவோம். இன் கேஸ் அவங்க வந்து செல்ஃப் எனுமரேஷன் பண்ணாத பட்சத்துல ஃபுல் டீடைல்ஸ் வந்து இங்க பதிவு பண்றோம். மொத்தம் 2686 எனுமரேட்டர்ஸ் வந்து என்கேஜ் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு மேல அவங்களை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க.
1: தர்மபுரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் இப்பணிகளில் 3000க்கும் மேற்பட்டோர் ஈடுபட உள்ளனர். உலக தாய்ப்பால் வார விழா இன்று முதல் வரும் 7ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. நிலையான பாதுகாப்பிற்கு தாய்ப்பால் என்பதை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. குழந்தையின் வளர்ச்சி, ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தாய்ப்பால் மிகவும் அவசியம் என திருச்சி மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்ட அலுவலர் திருமதி நித்யா தெரிவித்துள்ளார்.
3: தாய்ப்பாலானது குழந்தைக்கு இயற்கையால் வழங்கப்பட்ட முதல் மற்றும் சிறந்த உணவாகும். குழந்தை பிறந்த 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுப்பதை தொடங்க வேண்டும். தாய்ப்பால் கொடுப்பதனால் குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு, நியூமோனியா போன்ற நோய்கள் அபாயம் குறைந்து உடல் மன வளர்ச்சி சிறப்பாக அமையும். எனவே தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு முதல் 6 மாதங்கள் முழுமையாக தாய்ப்பால் மட்டும் வழங்கி பின்னர் இணை உணவுடன் 2 வயது வரை தாய்ப்பாலை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
1: சேலத்தில் தாய்ப்பால் விழிப்புணர்வு வாக்கத்தான் நடைப்பயணத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை காரணமாக நெல்லை மாவட்டம் பாபநாசம் சேர்வலாறு அணைகளின் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்து வருகிறது. திருக்குறுங்குடி நம்பியாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மலைக்கோவிலுக்கு செல்லவும் ஆற்றுப்பகுதியில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக தென்மேற்கு பருவமழை திடீரென தீவிரமடைய தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை தொடர்ந்து நீடித்து வருவதால் 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாச அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 5 அடி உயர்ந்து 68 அடியாக உள்ளது. தொடர் மழையின் காரணமாக திருக்கரங்குடி நம்பியாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மலைப்பகுதியில் அமைந்துள்ள நம்பி கோயிலுக்கு செல்லவும் ஆற்றுப்பகுதியில் குளிக்கவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கரியசோலை பகுதியில் காட்டியானை தாக்கியதில் தேயிலை தோட்ட தொழிலாளி உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். அரையிறுதியில் தைவானின் ஹுவாங்கை 21-17, 21-11 என்ற நேர் செட்களில் இன்று தன்வி சர்மா வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் ஒலிம்பிக் வீராங்கனை லவ்லினா தலைமையில் 10 இந்திய வீர வீராங்கனைகள் இறுதிப் போட்டிகளில் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் சிவில் விமான போக்குவரத்து துறை பிரம்மாண்ட வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தொன்மையான தமிழ் கலாச்சாரம் பாதுகாத்து பராமரிக்கப்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். மாணாக்கர் உயர்கல்வியை தொடர பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கில் கல்விக்கடன் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் உயிர் நாடியான காவிரி நீர் விவகாரத்தில் முதலமைச்சர் உரிய ஆலோசனைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி

0: அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
2: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்திற்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள் இன்னும் சில நொடிகளில்.
1: This is Akashvani and I'm Saira Mujtaba with the Midday News.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து கே.எஸ். சித்ரா குரலில் பாடல் கேட்கலாம்.

ஒலிக்க கேட்ட நேரம் 2:25. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் மதுரை தென்றலில் வரும் அடுத்த பாடல் கோபுரவாசலிலே திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலை.

சிகரம் திரைப்படத்திலிருந்து கே எஸ் சித்ரா குரலில் பாடல் ஒலிக்க கேட்ட நேரம் 2:34. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடல் கிளிப்பீச்சை கேட்கவா திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில் பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து கே எஸ் சித்ரா குரலில் பாடல் கேட்கலாமா?

நேரம் 2:44. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில் பாடல் இதோ.

நேரம் 2:48. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் என் ராசாவின் மனசிலே படத்திலிருந்து சொன்னலதா குரலில் பாடல் கேட்கலாமா?

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரத்தென்றல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். அதற்கு முன்
1: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
0: இனி தொடர்வது சென்னை அஞ்சல்.

மக்கள் அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, நாற்பதனோடு ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்த இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம்

0: முக்கு 29 சென்டிமீட்டர், ஊத்து 27 சென்டிமீட்டர், காக்காச்சி 19 சென்டிமீட்டர். கன்னியாகுமரி மாவட்டம் காளிகேசம் 14 சென்டிமீட்டர், சித்தாறு கேசிப்பாறை ஆகிய இடங்களில் 13 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணை நெய்யூர் பெரியாறு மாஞ்சோலை ஆகிய இடங்களில் 12 சென்டிமீட்டர், பேச்சிப்பாறை புத்தன் அணை ஆகிய இடங்களில் 11 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி 10 சென்டிமீட்டர், சிவலோகம் தேனி மாவட்டம் தேக்கடி கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு அடையாமடை ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், மாம்பழத்துறையாறு அணைக்கடுங்கு சூரலக்கோடு வால்பாறை ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், கோழிப்போர்விலை ஆயிக்குடி ஒரத்தநாடு சின்கொனா ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், களியல் திருப்பரப்பு தக்கலை இரண்யேல் குருந்தன்கோடு ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி சோலையாறு குளிச்சல் பூதப்பாண்டி தென்காசி நாகர்கோவில் வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் குண்டாரணை தென்காசி கொடுமுடியாறு அணை முக்கூடல் அணை மயிலாடி புதுக்கோட்டை கருப்பா நதி அணை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், அடவிநயனார் கோவில் அணை ராதாபுரம் பாபநாசம் கொட்டாரம் செங்கோட்டை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கன்னடியான் அணைக்கட்டு பெரியகுளம் மணிமுத்தாறு கன்னியாகுமரி கடனா அணை அம்பாசமுத்திரம் அண்ணாமலை நகர் இளையான்குடி தேவாலா குடுமியான்மலை சேர்வலாறு அணை மஞ்சளாறு திருமயம் ராமநதி அணை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் விண்ட்வர்த் திருநெல்வேலி மாவட்டம் நம்பியார் அணை பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் பாலமூர் சேரன்மாதேவி கன்னிமார் களக்காடு மன்னார்குடி பெரியகுளம் பிளவக்கல் அன்னவாசல் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், வெட்டிக்காடு எரையூர் ஆரல்வாய் மொழி சிவகிரி பொள்ளாச்சி மேல்பவானி கூடலூர் பசார் மக்கினம்பட்டி சோத்துப்பாறை காரையூர் திருநெல்வேலி சாத்தான்குளம் பாளையங்கோட்டை மூலக்கரைப்பட்டி ஹாரிசன் அவலாஞ்சி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. காரைப்பாலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.4 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகி இருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.5 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு: இன்று தேனி நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிக பலத்த மழை பெய்யக்கூடும். திண்டுக்கல் திருப்பூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கான வாய்ப்புண்டு. சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் ஈரோடு மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் காரைக்காலிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலூர் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 33.2 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 22.7 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு: இன்றும் நாளையும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்று வலுத்து 60 கிலோமீட்டரிலும் தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி. ஆகாசவாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை 5:27 ஒலிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

ஒருவன் எந்த எந்த பொருள்களிலிருந்து ஆசையை விடுகிறானோ அந்த அந்த பொருள்களினால் அவனுக்கு துன்பம் இல்லை. குறள் எண் 341 அதிகாரம் துறவு.

ஒருவன் எந்த எந்த பொருள்களிலிருந்து ஆசையை விடுகிறானோ அந்த அந்த பொருள்களினால் அவனுக்கு துன்பமில்லை. குறள் எண் 341 அதிகாரம் துறவு.

நேரம் 5:31 இணைந்திருக்கிற நேர்களை இது அகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸுடன். தொடர்ந்து கேட்கலாம் மதுர தென்றல் நிகழ்ச்சியில். கேட்க இருக்கும் முதல் பாடல் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோஹெட்ஸுடன் கேட்டுட்டு இருக்கோம் மதுரை தென்றலின் இசை கானமாய் வளம் வந்து கொண்டிருக்கும் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் மௌன ராகம் திரைப்படத்திலிருந்து.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்று ஒலிபரப்ப இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாக நேர்களை இன்று மாலை 6:30 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து 6:40 மதுரை தென்றலில் திரை இசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சி மூர்த்தி அவர்கள், இதனை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். இரவு 7:25 பணிச்செய்தி கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி தேன் தேன் தேன் தேனி வளர்ப்பு குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் ஆர் ஷியாம் ஜான் அவர்கள். உடன் உரையாடுகிறார் பி சரவணன் அவர்கள்.

தொடர்ந்து கிசான் வாணி நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சிண்டக் வேளாண் அறிவியல் மைய பயிர் பாதுகாப்பியல் தொழில்நுட்ப வல்லுநர் வி கார்த்திக் பாண்டி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இதனை கேட்கலாம் சின்னஞ்சலாக. இன்று இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னைஞ்சலாக இடம்பெறும். 8:05 மதுரை தொண்டில் திரை இசைப்பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். இரவு 8:15 பாராளுமன்றத்தில் இந்த வாரம் டெல்லி அஞ்சலாக இடம்பெற கேட்கலாம். 8:30 இசை மஞ்சரி, இதில் ஜெயஸ்ரீ அரவிந்த் அவர்களின் வீணை இசை இடம்பெற கேட்கலாம். 8:45 ப்ரோக்ராம் இன் இங்கிலீஷ், கல்வெட்டு அணைகளின் தாயகம் திரும்புதல் பகுதி 2 கேட்டு ரசிக்கலாம். சோயிர் காலச்சேப்பேடுகள் திரும்ப பெறுவது குறித்து மூத்த வழக்கறிஞர் திரு பி ஜெகநாத் உடனான நேர்காணல் ஆர் ராகப்பிரியா சுயாதீன பத்திரிகையாளர் ஆகியோருடன் இடம்பெறும்.

0: இரவு 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இடம்பெற கேட்கலாம். 9:15 மதுரை தண்டர் எழுத்துரேச பாடல்கள் ஒழிக்க கேட்கலாம். 9:30 நட்சத்திர கீதங்கள் இன்னிசை கீதங்களாய் பழைய பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி சின்மயா சகோதரிகள் உமா ராதிகா பாட்டு சாரதா ரவீந்திரன் அவர்களின் வயலின் இசை கணபதி ராமன் அவர்களின் மிருதங்க இசை என் சுந்தர் அவர்களின் மோர்த் சிங் இடசை இடம்பெற டெல்லி அஞ்சலாக இதனை கேட்டு ரசிக்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும் இடம்பெற 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:05 இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும். நேர்களை இதுவரை கேட்டது இன்று ஒளிபரப்பை இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாக.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்னைக்கு கேட்டு ரசிக்கலாம் ஒரு பட பாடல்களாக அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஒருபட பாடல்களாக அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஒருபட பாடல்களாக அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: நேர்களை இனி தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கு பங்களிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாய் வரி வருவாய் பங்குத் தொகையை கூடுதல் நிதியாக விடுவித்துள்ளது. தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைவிரல் ரேகை பதிவு சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கு பங்களிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் மைசூரில் சுவாமி விவேகானந்தர் கலாச்சார இளையோர் மையத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சுவாமி விவேகானந்தர் நாட்டின் ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர் என்று கூறினார். 1892 ஆண்டில் அமெரிக்காவின் சிகாகோவில் நடைபெற்ற உலக ஆன்மீக மாநாட்டில் பங்கேற்பதற்கு முன்னதாக சுவாமி விவேகானந்தர் மைசூர் சென்றதை நினைவுகூரும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய அரசு 1,09,019 கோடி ரூபாய் மாநில அரசுகளுக்கு வரி வருவாய் பங்குத் தொகையை கூடுதல் நிதியாக இன்று விடுவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 10ஆம் தேதி வரி வருவாய் விடுவிக்கப்படவுள்ள நிலையில் முன்கூட்டியே இதனை இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாயும், உத்தரப்பிரதேசத்துக்கு 19,208 கோடி ரூபாயும், பீகாருக்கு 10,845 கோடி ரூபாயும், மத்திய பிரதேசத்துக்கு 8,010 கோடி ரூபாயும் விடுவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைவிரல் ரேகை பதிவு சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாநிலம் முழுவதும் உள்ள நியாய விலைக் கடைகளில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசியப் பொருட்கள் அளிக்கப்பட்டு வரும் குடும்ப அட்டைகளில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் இ-KYC கைவிரல் ரேகை பதிவை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பணி நிமித்தமாக வேறு இடங்களுக்கு சென்றுள்ளவர்கள் அருகில் உள்ள எந்தவொரு நியாய விலைக் கடையிலும் குடும்ப அட்டை எண்ணை குறிப்பிட்டு கைவிரல் ரேகை பதிவை மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை வரும் 2030 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த வளர்ச்சிக்கு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று தெரிவித்தார்.
1: இப்போ நம்மளோட விஷன் வந்து என்னன்னா 2036ல் நம்மளோட விஷன் வந்து அந்த 1.5 டிரில்லியன் அச்சீவ்மெண்ட் பண்ணணும். ஸோ அதில் எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டோட வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன், அதில் வந்து நம்ம 30% நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துறை வாரியான டெவலப்மெண்ட்டுக்கான ஒர்க்கு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது அச்சீவ்மெண்ட்டுக்காக அதுக்கான வேலைகள் செயல்பாடு, அதுக்கான சப்சிடிஸ் ஸ்கீம்ஸ் லோன்ஸ் எல்லாமே வந்து அந்த ஆண்டர்பிரஸ் போய் சேர்ற மாதிரி, அந்த பெனிஃபிஷரி போய் சேர்ற மாதிரியான விஷயங்கள் அடிப்படை விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறோம்.
0: தொகுதி மறுவரையறை தமிழகத்தை கடுமையாக பாதிக்கும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி மறுவரையறையால் மக்களின் உரிமைகள் பறிக்கப்படும் என்று குற்றம் சாட்டினார். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும் திரு

0: ராகுல்காந்தி கேட்டுக் கொண்டார். அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலத்தில் ஆளும் தாவேக அரசு கடந்த ஆட்சியை குறை கூறாமல் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு புதிய முதலீடுகளை ஈர்க்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போக்கை கைவிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் முதலீடு செய்ய வரும் நிறுவனங்களுக்கு இணைப்பு வசதிகள், உட்கட்டமைப்பு, கடன் வசதிகள், மானியங்கள், சட்ட அனுமதி ஆகியவற்றை எளிதாக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கபினி அணை நிரம்பும் தருவாயில் உள்ளதால் காவிரியில் உபரிநீர் திறந்துவிடப்பட உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். மைசூர் விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கபினி அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் நீரை தேக்கி வைக்க இயலாத நிலை உள்ளதாக கூறினார். அம்மாநிலத்தில் போராடி வரும் விவசாயிகள் மற்றும் கண்டன அமைப்பினர் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் திரு டி கே சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான கேரள மாநிலம் வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கபினி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 40,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனிடையே காவிரியில் நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் விவசாயிகள் உள்ளதாக எமது தருமபுரி மாவட்ட செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கேரள கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. குறிப்பாக கபினி அணைக்கு வரும் தண்ணீரின் வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கபினி அணையிலிருந்து உபரிநீராக வினாடிக்கு 5,000 கனஅடி நீர் காவிரி ஆற்றில் திறந்து விடப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் அடுத்த 2 நாட்களில் இந்த தண்ணீர் வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மறுநாள் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்று பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் விவசாயிகள் எதிர்பார்த்து வருகின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
3: தமிழக கல்லோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து வடக்கு கேரளா வரை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். மேலும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்டச் செய்திகள். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 3,59,00,000 ரூபாய் மதிப்பிலான கல்விக் கடன்களை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் நீர்வழித் தடங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையத்தில் மாநில அமைச்சர் திரு வினோத் ஆய்வு செய்தார். தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நடைபெறவுள்ள மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழாவிற்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சியர் திருமதி மிருணாளினி ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன்

தலைமையில் இன்று நடைபெற்றது. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு வரும் அலுவலர்களிடம் தேவையான தகவல்களை பொதுமக்கள் வழங்கி முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா கேட்டுக் கொண்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் குத்துச்சண்டை பிரிவில் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவில் பிரீத்தி பவாரும் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மினும் தங்கப்பதக்கம் வென்றனர். பாரா குண்டு எறிதல் பிரிவில் சோமன் ராணா தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் குத்துச்சண்டை 55 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜடுமணி சிங் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். பாரா குண்டு எறிதல் பிரிவில் ஷுபம் ஜூயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் இந்தியாவின் பிரவீன் சித்திரவேல் வெள்ளிப்பதக்கத்தையும் செல்வப்பிரபு திருமாறன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத்தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்ட உள் விளையாட்டு அரங்கில் மாநில அளவிலான இறகு பந்து போட்டி மற்றும் டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கு பங்களிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாய் வரி வருவாய் பங்கு தொகையை கூடுதல் நிதியாக விடுவித்துள்ளது. தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைவிரல் ரேகை பதிவு சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷவாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோ கோட்ஸில் இன்னைக்கு கேட்டு ரசிக்கலாம் இடைவிடாத பாடல்களாய் மதுரை தென்றது.

0: நேர்கள் இதுவரை கேட்டு மதுரத்தன்ற நிகழ்ச்சி இயத்துடன் நிறைவு பெறுகிறது. ஆகாஷவாணி மதுரை மத்திய நிலைய 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்கான செய்தி. தமிழ்நாடு பழங்குடியினர் நலவாரியம், தமிழ்நாடு நரிக்குறவர் நலவாரியம், தமிழ்நாடு புதிரை வண்ணார் நலவாரியம் மற்றும் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரியம் ஆகிய வாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்களை புதிய உறுப்பினர்களாக சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளது. இந்த முகாமானது 100% உறுப்பினர் சேர்க்கையை உறுதி செய்யும் பொருட்டு மாவட்டந்தோறும் 8/8/2026 மற்றும் 16/8/2026 ஆகிய நாட்களில் நடத்தப்பட உள்ளது. இந்த முகாமானது 8/8/2026 அன்று வெம்பக்கோட்டை வட்டம் வருவாய் வாட்சியர் அலுவலகத்தில் இந்த சிறப்பு முகாமானது நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: என்னண்ணே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
5: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா?
4: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
5: அதுக்கு என்னமா பண்றது?
4: என்னவா எல் நீனோ கேள்விப்பட்டிருக்கியா?
5: என்னது எல் நீனோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
4: வெப்பால வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
5: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
4: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
5: அதுக்கு
4: ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
5: சூப்பர் தங்கச்சி, மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
6: பொது நலன் கருதி வெளியிடுவோம் ஆகாஷ்வாணி மதுரை.

0: அக்காமா, எந்த ஒரு ஃப்ளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
0: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ

0: சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ள போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
1: நீ சொல்றதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7 மணி. இனி கேட்கலாம் மதுரை தென்றல் தொடரும் பாடல் அண்ணாத்த திரைப்படத்திலிருந்து.
3: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்கத் தருவது.

0: வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
1: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்களே.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: இனி தொடர்வது 7:10 மாவட்ட செய்திகள். ஈரோடு மாவட்ட செய்திகள் எழுதியவர் PC மூர்த்தி அவர்கள்.

0: இன்றைக்கு இடம்பெறுவது ஈரோடு மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி சி மூர்த்தி.
1: ஈரோடு திண்டலில் உள்ள குதிரையேற்ற பயிற்சி மைய மாணவர்கள் கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான குதிரையேற்ற போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றனர். இந்த தேசிய அளவிலான போட்டியில் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். ட்ரஸ்ட் டெஸ்ட் போட்டியின் 10 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் மாணவன் அகன் முதலிடம் பெற்று தேசிய சாம்பியன் பட்டம் வென்றார். அதே பிரிவில் அன்வி 2வது இடத்தையும் யாரா அஸ்மின் 3வது இடத்தையும் பெற்று சாதனை படைத்தனர். அனைத்து வயதினருக்குமான ட்ரஸ்ட் டெஸ்ட் பிரிவில் மாணவன் கார்வேந்தன் 7வது இடத்தையும் குழந்தைகளுக்கான போட்டியில் ரிதன் 4வது இடத்தையும் தீரா 6வது இடத்தையும் பிடித்தனர். இது குறித்து பயிற்சியாளர் ராஜா கூறியில், சிறு வயதிலேயே மாணவர்கள் குதிரையேற்ற விளையாட்டில் ஆர்வத்துடன் பங்கேற்று தேசிய அளவில் வெற்றி பெறுவது அவர்களின் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். மேலும் பயிற்சியாளர்களின் அர்ப்பணிப்பானது பயிற்சியும் பெற்றோரின் ஒத்துழைப்புமே இந்த வெற்றிக்கு காரணம் என கூறி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். குதிரை ஏற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணவனின் பெற்றோர் நித்யா கூறுகையில்,
2: ஆல் இண்டியா லெவல்ல ஹார்ஸ் ரைடிங் காம்படிஷன் நடந்துச்சு. ஹூவர்ஸ் ஸ்பிரிண்ட்னு காம்படிஷன் பேரு. ஈரோடு ஹார்ஸ் ரைடிங் கிளப்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல அண்டர் 10 ட்ராட் டெஸ்ட்ல கம்ப்ளீட் ஸ்வீப் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 3 கேட்டகரிஸ் வந்து ஈரோடு ஹார்ஸ் ரைடிங் கிளப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வின் பண்ணாங்க. இந்த காம்படிஷன் ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு 1 இயரா போயிட்டு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடண்டா இங்க ரைட் பண்றாங்க. பட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கோச்சஸ் தான் வந்து அந்த கிரெடிட் போய் சேரும். ஹார்ஸ் ரைடிங் ரைட் பண்றதை விட இட் ஸ்டார்ட்ஸ் வித் எக்ஸசைஸ். 1 hour எக்ஸசைஸ் வந்து டெய்லி பண்ணுவாங்க. ஸோ அது எதுக்காக பண்றதுன்னா வந்து அவங்களோட மசில் ஸ்ட்ரென்த் அண்ட் காஃப் அண்ட் கோர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஸோ எவ்ரிடே பாத்தீங்கன்னா 1 hour எக்ஸசைஸ் அண்ட் 45 minutes ட்ரைனிங் இருக்கு. ட்ரைனிங் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஆர்கனைஸ்டா இங்க வந்து பண்றாங்க. பயங்கர டிசிப்ளின் வேணும் இந்த ஹார்ஸ் ரைடிங் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. கார்வேந்தன் என்னோட சன் பேரு. ஹி பார்ட் இன் ட்ராட்டெஸ்ட் ஓபன் கேட்டகரி அண்ட் ஹி செக்யூர்ட் 7th place.
1: ஈரோட்டில் உள்ள ஜெம் அண்ட் ஜுவல்லரி டெக்னாலஜி ட்ரைனிங் சென்டர் திறன் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனம் சார்பில் தங்க நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி அளிக்கப்படுகிறது. வரும் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு பயிற்சி நடைபெறுகிறது. இப்பயிற்சியில் தங்கத்தின் விலை கணக்கிடும் முறை, கொள்முதல் செய்யும் முறை, உரைகளில் தங்கத்தின் தரம் அறிதல், கடன் தொகை வழங்கும் முறை, ஹால்மார்க் தரம் அறியும் விதங்கள் குறித்து பயிற்சி அளிக்கப்படுகின்றன. பயிற்சியில் 18 வயது நிரம்பிய ஆண் பெண் இருபாலாரும் கலந்து கொள்ளலாம். வயது வரம்பு இல்லை. பயிற்சி முடித்தவர்கள் தேசிய கூட்டுறவு மற்றும் தனியார் வங்கிகள் மற்றும் நகை அடகு நிதி நிறுவனங்களிலும் நகை மதிப்பீட்டாளராகவும் பணியில் சேரலாம். பயிற்சியில் சேர விரும்புபவர்கள் 3 ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ, முகவரி சான்றிதழ், கல்வி சான்றிதழ், பயிற்சி கட்டணம் 8500 ரூபாய் செலுத்த வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு 9443728438 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் விலாமுண்டி வனப்பகுதியில் ஏராளமான யானைகள் நடமாடுகின்றன. இந்த வனப்பகுதி வழியாக சத்தியமங்கலம், பவானிசாகர், மேட்டு

0: பாளையம் சாலை அமைந்துள்ளது. பெரிய கள்ளிப்பட்டி காவல் சோதனைச்சாவடி அருகே வனப்பகுதியையொட்டி நெடுஞ்சாலை ஓரத்தில் தற்காலிக பழக்கடைகள், மீன் இறைச்சி கடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் மக்னா யானை பழக்கடைக்குள் புகுந்து அங்கிருந்த பழங்களை தின்றுவிட்டு கடையை சூறையாடியது. இதைத் தொடர்ந்து அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகளையும் துரத்தியது. இதனால் வாகனத்தில் சென்றவர்கள் அச்சமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த விளாமுண்டி வனத்துறையினர் மக்னா யானையை வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர். வனத்துறை அதிகாரி சுரேஷ் இதுகுறித்து கூறுகையில், வனவிலங்குகள் நடமாட்டம் உள்ளதால் வனப்பகுதியையொட்டி சாலையோரம் கடைகளை அமைக்கக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளோம். ஆனால் அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது என தெரிவிக்கின்றனர். யானை உள்ளிட்ட விலங்குகளால் அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆகவே வனப்பகுதி சாலையோர கடைகளை அமைத்தால் சட்டப்பூர்வமாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது ஈரோடு மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி சி மூர்த்தி. இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. கேரள மாநிலத்தில் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 30 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் 100 வாரங்கள் இந்த விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கம் நடைபெறவுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 10,000-க்கும் மேற்பட்ட இடங்களில் இளைஞர்கள் இந்த இயக்கத்தில் பங்கேற்கின்றனர். மை பாரத் இயக்க தன்னார்வலர்கள், நாட்டு நலப்பணி திட்டமானவர்கள், இளையோர் மனமகள் மன்றங்கள், கல்லூரிகள், தன்னார்வலர் மற்றும் 150-க்கும் மேற்பட்ட ஆன்மீக அமைப்புகள் இந்த இயக்கத்தில் பங்கேற்கின்றன. போதைப் பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. விளையாட்டுப் போட்டிகள், நடைப்பயிற்சி, கலை நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு பிரச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இளைஞர்கள் போதைப் பொருள் பழக்கத்திற்கு ஆளாகாமல் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்ற நோக்கில் இந்த இயக்கத்திற்கு மத்திய இளையோர் நலத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணத்தில் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து இளைஞர்களை விடுவிக்க வேண்டும் என்ற இலக்கோடு நாளை தொடங்கும் இயக்கத்தில் இளைஞர்கள் மை பாரத் இணையதளத்தில் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என அந்த அமைப்பின் திருவள்ளூர் மாவட்ட அலுவலர் திரு ஆதித்ய சந்திரம் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்க இளைஞர்கள் அனைவரையும் ஊக்குவிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார்.
3: நாளைக்கு புதுசா வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ண போற ஒரு ஈவெண்ட் வந்து 100 ஞாயிறு நிகழ்ச்சிகள். 100 வாரத்துக்கான ஞாயிற்றுக்கிழமையில நிகழ்ச்சி பண்ண போறோம். ஒரு வாரம் வந்து கல்ச்சரல் இருக்கும், ஒரு வாரம் ஸ்போர்ட்ஸ், ஒரு வாரம் மெடிடேஷன், இந்த மாதிரி வேரியஸான பார்ட்டிசிபேட்ஸ் வந்து பண்ண போறாங்க. ஸோ இதை வந்து நாளைக்கு லான்ச் பண்றோம். ஸோ எல்லாருமே நீங்க வந்து அதுல யூத் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ட்ரக் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் பண்றதை வந்து நம்ம நிப்பாட்டணும். ஸோ எல்லாரும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி இ-பிளெட்ஜ், ஸோ ஆன்லைன்ல வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு ட்ரக் எதுவும் நம்ம யூஸ் பண்ணாம நம்ம அடுத்த ஒரு சந்ததிக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இதுதான் நம்மளோட மெயின் அஜெண்டாவே.
2: நாட்டின் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சி அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் போகாபுரமில் அல்லூரி சீதாராமராஜு சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், உடான் திட்டம் மூலம் பயணியர் விமான சேவையை சாதாரண மக்களும் பயன்படுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் 18,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விமான நிலைய சாலை, எரிசக்தி கட்டமைப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் அல்லூரி சீதாராமராஜுவின் பெயர் இந்த விமான நிலையத்திற்கு சூட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய அவர், 70 ரயில் நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, வடக்கு ஆந்திராவின் மேம்பாட்டிற்கு இந்த புதிய விமான நிலையம் வழிவகுக்கும் என்றார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா

0: லோக்மானிய திலக் தேசிய விருதை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுக்கு இன்று வழங்கினார். புனேயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இவ்விருதினை வழங்கி பேசிய அவர், நாட்டின் பாதுகாப்புக்கும் வெளிநாட்டுக் கொள்கைக்கும் அஜித் தோவலின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் லோக்மானிய பாலகங்காதர திலகரின் நினைவு நாளை ஒட்டி பேசிய அவர், நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடியவர் திலகர் என்று பாராட்டு தெரிவித்தார். அவரது பெயரில் வழங்கப்பட்ட இந்த விருது மூலம் நாட்டின் பாதுகாப்புக்காக உழைக்கும் அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் என்று திரு அமித்ஷா குறிப்பிட்டார். அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். தில்லியில் நாரேலாவில் இத்திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட வீடுகளை ஆய்வு செய்த பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாதுகாப்பான தரமான வீடுகளை வழங்க உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்தார். தில்லி வளர்ச்சி ஆணையம் சார்பில் இந்த குடியிருப்புகள் குறைந்த விலையில் அரசு ஊழியர்களுக்காக கட்டப்பட்டுள்ளதாக திரு மனோகர் லால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார மேம்பாட்டுக்கு இது முக்கிய பங்கு வகிக்கவுள்ளது. இந்தியா சீனா அதிகாரிகள் குழு எல்லைப்பகுதியில் இன்று காலை கூடி வர்த்தகம் மீண்டும் தொடங்கியதாக அறிவித்துள்ளது. 1962 இந்தியா சீனா போருக்கு பிறகு இந்த வழியான வர்த்தகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கடந்த 2006 மீண்டும் தொடங்கப்பட்ட எல்லை வர்த்தகம் கோவிட் பெருந்தொற்று காரணமாக 2020 நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் இன்று மீண்டும் தொடங்கப்பட்ட இந்த வர்த்தகம் மூலம் பதிவு செய்யப்பட்ட வணிகர்கள் நாள்தோறும் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் கனமழை காரணமாக கோட்டயம், இடுக்கி, பத்தனம்திட்டா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோட்டயம் மற்றும் இடுக்கி மாவட்டங்களில் கனமழை மற்றும் நிலச்சரிவினால் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். ராணியில் பல்வேறு வீடுகள் மற்றும் கடைகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. முதலமைச்சர் திரு வி டி சதீசன் நிவாரணப் பணிகளை கண்காணித்து வருகிறார். பம்பா உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மழை காரணமாக அணைகள் நிரம்பி வருவதால் 10 அணைகளிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனிடையே அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 34 பேர் கொண்ட குழு இடுக்கி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளது. அப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் ஒருவர் உயிரிழந்தார். சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நேற்று வரை 5 கோடியே 90 லட்சம் பேர் வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்துள்ளனர். இது தொடர்பாக வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்கு இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என கூறியுள்ளது. வருமான வரி செலுத்திய அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை சிஎஸ்டி ரயில் நிலையத்திலிருந்து சாவந்துவாடி ரயில் நிலையம் வரை புதிய பயணியர் ரயில் இயக்கப்படவுள்ளது. ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விரைவு ரயில் தாதர், தானே, பன்வேல், ரோஹா உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் சேவை மூலம் சிந்துதுர்க் மாவட்டத்தில் சுற்றுலா மேம்படும் என்றும், பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பயனடைவர் என்றும் கூறப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 30 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 6வது இடத்தில் உள்ளது. இதுவரை 8 தங்கம், 15 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. 54 கிலோ எடைப்பிரிவில் பிரீத்தி பவாரும், 57 கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மின் லம்பூரியாவும், பாரா குண்டு எறிதல் பிரிவில் சோமன் ராணாவும் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இறுதிப் போட்டியில் பிரீத்தி பவார் கனடாவின் ஸ்கார்லெட்டையும், ஜாஸ்மின் லம்பூரியா வட அயர்லாந்தின் மிக்கேலா வால்ஷையும் வென்றனர். ஆடவர் குத்துச்சண்டை 55 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாதுமுனி சிங் வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளார். பாரா குண்டு எறிதல் பிரிவில் சுப்னம் ஜுயால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் இந்தியாவின் பிரவீன் சித்ரவேல் வெள்ளிப்பதக்கம்

பதக்கத்தையும் செல்வப்பிரபு திருமாறன் வெண்கல பதக்கத்தையும் வென்றுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. கேரள மாநிலத்தில் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 30 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் நெல்லில் ஒருங்கிணைந்த பூச்சிகள் மேலாண்மை குறித்து மதுரை வேளாண்மை அறிவியல் கல்லூரி பூச்சியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் பி ஆனந்தி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: இன்னைக்கு வந்து நம்ம விவசாயிகளுக்கு நெல்லில் வரக்கூடிய பூச்சிகளை பத்தியும் அதுல எப்படி நம்ம ஒருங்கிணைந்த முறையில அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுங்கிறத பத்தியும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அதாவது நெல்லில் வரக்கூடிய பூச்சிகளை ரெண்டு வகையா நம்ம பிரிக்கலாம். நாத்தங்கால்ல வரக்கூடிய பூச்சிகள், அதே மாதிரி நடவு வயல்ல வரக்கூடிய பூச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா பிரிக்கலாம். சோ நாத்தங்கால்ல வரக்கூடிய பூச்சிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம என்ன பண்றோம்னா, பூச்சி கட்டுப்படுத்துற முறைகளை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுடைய அனுகூலம் எப்படி இருக்குது அப்படின்னா, நட்டாச்சு தண்ணி விட்டாச்சு ஒரு பூச்சி மருந்து அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா வந்து நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா, பொருளாதார சேத நிலை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதாவது ஒரு பொருளாதார சேத நிலைங்கிறது வந்து ஒரு பூச்சிக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் வந்து அந்த செடியால தாங்க முடியும். அந்த குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமாக போகும் பொழுது மட்டும்தான் மகசூல் இழப்பு என்பது ஏற்படும். எடுத்துக்காட்டா நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஒரு தண்டு துளைப்பான எடுத்துக்கங்களேன், அந்த தண்டு துளைப்பானுக்கு வந்து ETL அதாவது பொருளாதார சேத நிலை அளவு அப்படின்னா 10% அதனுடைய வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் அதாவது தண்டு உருளும் பருவத்துல 10% வரைக்கும் நம்ம வந்து தாங்கலாம். அதே இது கதிர் வருகும் பருவத்துல பாத்தீங்கன்னா 2% வெண்கதிர் வந்த உடனே நம்ம பூச்சி மருந்து அடிக்கணும். சோ இந்த பொருளாதார சேத நிலைங்கிற நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இதை வந்து நம்ம மாறுபடுத்திக்கலாம். இந்த பொருளாதார சேத நிலையை பொறுத்து தான் நம்ம வந்து பூச்சி மருந்தே நம்ம வந்து அடிக்கணும். அதுக்கு எடுத்துக்காட்டா தான் நான் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். சோ ஒரு பூச்சி மருந்தை நீங்க அடிக்கணும்னு நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பாக பொருளாதார சேத நிலை அளவை விவசாயிகள் தெரிந்திருக்கணும். பூச்சிகளினுடைய எண்ணிக்கையை நான் சொல்றப்ப நீங்க கண்டிப்பா நீங்க அதை நோட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி பூச்சி மருந்துகளை தெரிவு செஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சொன்னதின்படி நாத்தங்கால். நாத்தங்கால்ல வரக்கூடிய முக்கியமான பூச்சி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இலைப்பேன். இந்த இலைப்பேனால அந்த பூச்சி தாக்கப்பட்ட வயல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலையெல்லாம் மேல் பரப்புல அப்படியே சுருண்டுட்டு அப்படியே மஞ்சளாக மேலிருந்து கீழ் நோக்கி காய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்க உங்களுடைய உள்ளங்கைய வந்து நீங்க அந்த நாத்தங்கால்ல போய் நீங்க தடவி ஒரு தண்ணியில தடவிட்டு உள்ளங்கை அப்படியே பாத்தீங்கன்னா, அதுல வந்து ஒரு கருப்பு கலர்ல அந்த பூச்சிகள் இருக்கிறத நீங்க பாக்கலாம். சோ இதன் மூலமா அந்த பூச்சிகளின் எண்ணிக்கை உங்களுடைய உள்ளங்கையில 60 மேல இருந்துச்சு அப்படின்னா பூச்சி மருந்து அடிக்கணும்னு அர்த்தம். அப்படி இல்ல அப்படின்னா அந்த நுனி பகுதி வந்து காய்ந்து காணப்பட்டுச்சு, அதாவது 3 ஒரு 2 காஞ்சி காணப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பாக மருந்து அடிக்கணும். சோ மருந்து அப்படின்னா, நீங்க பழைய காலத்துல நம்ம வந்து பழைய மருந்துகளை யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்ப வந்து நீங்க தயாமீதாக்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெஜிடபிள் கிரானியூல்ஸ் தான். சோ இதை வந்து 40 ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கிற அளவுல நீங்க தெளிக்கலாம். நீங்க 8 நர்சரியா இருந்துச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அளவுகளை குறைச்சிட்டு நீங்க பயன்படுத்தலாம். எப்போதுமே நீங்க வந்து மருந்துகளை பயன்படுத்தும் பொழுது தண்ணியினோட அளவும் வந்து கரெக்டா நீங்க பயன்படுத்தணும். நெல்லை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்க வந்து 10 டேங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து 18-20 டேங்க், அதாவது நாங்க சொல்றது நம்மளுடைய பல்கலைக்கழகத்துல 200 தண்ணி வந்து நம்ம சொல்லுவோம். சோ சரியான அளவு தண்ணியை நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய மருந்தினுடைய அளவு கரெக்டா மிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துலயும் அதனுடைய செடி முழுவதும் பரவி நல்ல ரிசல்ட்ட வந்து நீங்க கிடைக்கும். ஏன்னா வந்து நீங்க வந்து எப்போதுமே வந்து தண்ணியை வந்து குறைச்சிட்டு 8 டேங்க்ல எங்களுக்கு ஆள் கிடைக்கல.

0: நாங்கள் வந்து அளவு குறைச்சிக்கிறோம், அதனால் நாங்கள் இது பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பணத்தையும் ஆளும் கிடைக்கல டைமும் இல்லைன்னு சொல்லிட்டு குறைச்சிடுறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த மருந்தினுடைய அளவு வந்து கரெக்டாக வந்து செடியை போய் ரீச் ஆகுறது இல்லை. அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் நெல்லை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு 18-20 டேங்க், 10 லிட்டர் டேங்காக இருந்துச்சுன்னா பயன்படுத்துங்க. ஸோ இந்த மருந்தை பொறுக்கி 40 கிராம் ஒரு ஏக்கருக்கு நம்ம சொல்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா நாத்தங்கள்லேயே வரக்கூடிய இன்னொரு முக்கியமான பூச்சி அப்படின்னா குருத்துப்பூச்சி. குருத்துப்பூச்சி வந்து நம்ம எப்போதுமே என்னென்னா நடவு வயல் வந்ததுக்கப்புறம் தான் வரும் அப்படிங்கிற ஒரு நம்மள்கிட்ட ஒரு மூடத்தனமான நம்பிக்கை இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் தென் பாகத்தில் நம்ம அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி அந்த சைடெலாம் போனீங்கன்னா நாத்தங்கால்லேயே இதனுடைய தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்.
1: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை நெல்லில் ஒருங்கிணைந்த பூச்சிகள் மேலாண்மை குறித்து மதுரை வேளாண்மை அறிவியல் கல்லூரி பூச்சியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் பி ஆனந்தி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ஒருங்கிணைந்த பூச்சிகள் மேலாண்மை குறித்து மதுரை வேளாண்மை அறிவியல் கல்லூரி பூச்சியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் பி ஆனந்தி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: தேனுமா, தேனே, தேனு, தேனே, தேனுமா, தேனு, தேனு.
5: அக்கா, அக்கா, தேன் வைக்கிறாக்கா.
0: ஓ,
5: இங்க இங்க இங்க வாங்க.
0: இந்த வாரமா?
5: உங்களை தான் ரெண்டு மூணு நாளா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன்.
0: ஆட, அப்படியா?
5: அதோ அந்த எதிர்த்த விட்ட அக்கா உங்ககிட்ட தேன் வாங்கினாங்களாமே.
0: ஆமா ஆமா, அந்த அக்கா நல்லா பேசினாங்களே. இதோ இந்த மாதிரி ஒரு பாட்டில் தேன் வாங்கினாங்க.
5: அவங்க தான் உங்களை பத்தியும் நீங்க விக்கிற தேனை பத்தியும் சொன்னாங்க. நானும் ருசி பார்த்தேன். தேனு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. எனக்கும் ஒரு பாட்டில் கொடுங்க.
0: இதோ தாரேன். நீங்க தேனை ருசி பார்த்துட்டு தான் வாங்குறீங்க. இருந்தாலும் சொல்றேன், எங்க தேனு சுத்தமான முறையில தயார் செய்யப்படுது. நாங்களே,
5: எனக்கு தான் தெரியுமே, நீங்களே தேனீக்களை வளர்த்து அதுல கிடைக்கிற தேனை தான் விற்பனை செய்றீங்களாமே. அந்த அக்கா கூட சொன்னாங்க. அது இருக்கட்டும், இந்த தேனீக்களை எப்படி வளர்த்து பராமரிக்கிறீங்க? அது உங்களை கொட்டிடாதா? இப்படி தேனீக்களை வளர்த்து பராமரிச்சு தேனையும் எடுத்து விற்பனை செய்றீங்களே, வாங்குற எங்களுக்கு சுத்தமான தேன் கிடைக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா இது உங்களுக்கு வேலை அதிகமாச்சே.
0: அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. நாம பக்குவமா கையாண்டா தேனீக்களை வளர்க்கறது ரொம்ப சுலபம்தான். ஆனா அதுக்கு தேனீக்களோட வளர்ப்பு முறை, பராமரிப்பு, இதுல உள்ள நெளிவு சுழிவுகள் எல்லாம் சரியா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு செய்யணும்.
5: இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்க, அந்த நெளிவு சுழிவையும் சொல்லுங்களேன். சுவாரஸ்யமா இருக்கும் போலயே.
0: அக்கா, தேனீக்களை வளர்த்துக்கிட்டு வர காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலத்தை சேர்ந்த ஆர் ஷியாம்ஜான் அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு என்னெல்லாம் விளக்கம் சொன்னாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க.
2: என்ன நோக்கத்துக்காக சென்னைக்கு வந்தீங்க?
6: எலக்ட்ரிக்கல் வேலை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா டிரைவரா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஞ்சியோட டிரைவர் வேலையில் இறங்கினேன். இறங்கி ஐஆர்டி படித்தேன். டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன்.
2: பஸ்ல டிரைவரா இருக்கீங்களா?
6: டிரைவரா இருக்கிறேன். வாரத்தில் மூணு நாள் அந்த டியூட்டி. அதை முடிச்சுட்டு இந்த நாலு நாள் வந்து இந்த எங்கள் அப்பா சின்னதுலேயே வந்து இந்த தேனி வளர்ப்பில் வந்து பயங்கரமா ஆர்வம். எங்கள் தாத்தா காலத்திலேயே அவங்க ஆர்வம். நான் கண்ணால் வந்து பார்த்துருக்கேன் தாத்தா தேனி வளர்க்குறதெல்லாம். எங்கள் அப்பா வளர்க்குறது, அப்பா 70 வயசு, இன்றைக்கும் ரொம்ப ஒரு 1000 பெட்டிக்கு மேலே இன்றைக்கி அப்பா வச்சுக்கிறாரு.
2: இப்போ இருக்கா?
6: இப்போவும் இருக்குது, 1000 பெட்டிக்கு மேலே இருக்குது.
2: எங்கே இருக்குது?
6: கேரளாவில் இருக்குது. கோட்டயம், தொடுபுழா, பாலக்காடு இந்தமாரி ஏரியாவில் எல்லாமே வச்சுக்கிறாரு. குறைஞ்சது ஒரு 50 பேர் வேலைக்கு இருக்கிறாங்க
2: அவர்கிட்ட.
6: இன்றைக்கி வேலைக்கு ஆள் இல்லை, இந்த வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ சென்னையில் கூட எனக்கு 100 பெட்டி இருக்குது.
2: 100ஆ?
6: 100 பெட்டி இருக்குது.
2: உங்கள் ஊர்லையா?
6: எங்கள் ஊர் சோமங்கலத்தில் இருக்குது. இங்கே கேவிபி மூலமாக வரவங்களுக்கு நான் இங்கே வந்து கிளாஸ் எடுக்கிறேன்.

0: கிளாஸ் பற்றி சொல்லிக் கொடுக்குறேன். தேனி இங்கே ஒரு ஸ்டெப்பில் வந்து 50 பேருக்கு இங்கே ட்ரைனிங் கொடுத்தாங்க. கொடுத்து இங்கேருந்து நல்ல முறையில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு பெட்டி கூட எங்கே அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பெட்டிக்கு கூட ஃபோன் பண்ணால் நான் தான் போய் அவங்களுக்கு பராமரித்து இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி எப்பவும் போய் நம்மளால் பார்க்க முடியலை. அந்த தேனி வளர்ப்பில் நல்ல ஆர்வம் உள்ளவங்க நிறைய பேர் நம்ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் சென்னையில் இருக்கிறாங்க. மாடி மேலே வளர்க்கலாம்னு பார்க்குறாங்க.
1: குத்திராதா?
0: ஆ, குத்தும். இப்போ கூட தான் வேலை முகத்தை பார்த்தீங்களா?
1: வீங்கி இருக்க?
0: ஆ, வீங்கி இருக்கு.
1: அப்போ தேனீக்கள் கொட்டத்தான் செய்யும்?
0: ஆ, கொட்டத்தான் செய்யும். ஆனால் கொட்டு வாங்குறது வந்து நல்லது, ஹார்ட் ப்ராப்ளம் வராது.
1: அதுக்கு ஒரு காசு கேட்டுருவீங்களே?
0: அது காசெல்லாம் கேட்கும்.
1: தெரப்பின்னு சொல்லிடுவீங்களா?
0: அது சொல்ல மாட்டோம்.
1: சொல்கிறாங்க
0: சொல்கிறாங்க காசு சம்பாதிக்கிறாங்க. நம்ம வந்து அவங்க நல்லா இருக்கணும் நான் எண்ணிட்டு இருக்கிறேன்.
1: அதனால் அதுக்கு நீங்கள் காசு வாங்குறது?
0: காசு வாங்குறது கிடையாது. யார் வந்தாலும் கொட்டு கொடுக்கலாம்.
1: இதய நோய் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த கொட்டு சரியாக இருக்குமா, இல்லை எல்லாருக்குமே?
0: எல்லோரும் வாங்குறோன்னா எல்லோரும் வாங்கலாம். எல்லோரும் வந்து வாங்குறது நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இந்த தேனி வளர்ப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதுக்குள்ளே ரொம்ப ஆழமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ராணி வந்து சப்போஸ் நம்ம பார்க்குற பார்வையில் செத்து போச்சுன்னு சொன்னால் அது புது ராணி அதில் உருவாகும்.
1: ராணி தேனி
0: உருவாகும். நமக்கு தெரியாது. நீங்கள் பார்க்குற பார்வையில் அந்த ராணி தேனி செத்து போனால், இப்போ 50,000 இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ராணி செத்து போனால் 9 நாளுக்குள்ளே புது ராணி உருவாக்கி இவங்க வந்து ஒரு கூட்டம் கூட்டமாக தனித்தனியாக வெளியே போயிடுவாங்க. இது இந்த மக்களுக்கு தெரியாது. இவங்க இப்படி எட்டி பார்ப்பாங்க, மூடி வைப்பாங்க, வருவாங்க. அதில் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியாது.
1: உங்களுக்கு தெரியும்?
0: எங்களுக்கு தெரியும். பெட்டி பிரிக்கிறதுலேருந்து, இன்னொரு பெட்டியை வந்து உற்பத்தி பண்ணுறதுலேருந்து, இப்போ 50,000 1,00,000 ஈ இருக்குதுன்னா அது ரெண்டாக வந்து நம்ம பிரிக்கணும். இப்போ 1,000 பெட்டி இருக்குன்னா 2,000 பெட்டி ஆக்கலாம்.
1: இப்போ நீங்கள் எத்தனை பெட்டி வச்சுருக்கீங்க?
0: இது 50 பெட்டி வச்சுக்கிறேன்.
1: இந்த 50 பெட்டியும் பராமரிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆள் போதுமா?
0: ஒரு ஆள் போதும். எனக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் கூட இருந்தால் அதை எடுங்க, அந்த பொருள் எடுங்க, இதை எடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்களையும் வந்து அந்த இதில் கொண்டு வரணும்,
1: ட்ரெயின் பண்ணி
0: அந்த ட்ரைனிங்கில் கொண்டு வரணும். அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் இப்போ எங்கள் வீட்டாண்ட வராங்க. நானே வந்து அது ஃப்ரீயாக தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். தெரிஞ்சவங்க கூட நிறைய பேர் கூட இந்த குழுவிலேருந்து பெட்டி வாங்கினவங்க கூட என்ன அணுகுனாங்க. நான் அந்த டைமில் போய் அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வேலையெல்லாம் அவங்களுக்கு நான் செஞ்ச நாட்கள் இருக்குது. ஏன்னா இது போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தை வேலை செஞ்சுட்டு வந்துடுவேன். ஆனால் அதுக்கு போயிட்டு நம்ம வந்து காசு கேட்க நமக்கு வந்து அவங்களுக்கு
1: சரிப்படலை.
0: கஸ்டமர் நமக்கு தேவை. ஆனால் ஒரிஜினலாக கொடுக்கணும். நம்ம சொந்த பொருள் தான், எங்கள் அப்பா கிட்டேருந்து வாங்குகிற பொருள் தான் நான் வந்து சென்னை ஃபுல்லாக இப்போ வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய பேரை வந்து தேன் வந்து சேல்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களை ஃபுட் லைசன்ஸ் எடுத்து கொடுத்து அவங்க நேமில் கூட நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நீங்கள் வேலையை அதிகப்படுத்துங்க, உங்கள் தொழிலை வந்து இது பண்ணுங்க அப்படி கூட அவங்களுக்கு நான் முயற்சி பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். இப்படி குறைஞ்சது ஒரு 25 பேருக்கு வேறு மேலே எங்கள்கிட்ட தேன் வாங்கி ஒரு நேமில் சேல்ஸ் பண்ணுறாங்க.
1: அவங்க பேர் போட்டு விற்கிறாங்க?
0: அவங்க பேர் போட்டு விற்கிறாங்க.
1: ஒரு கிலோ தேன் என்ன வேலைங்க?
0: நாங்கள் இப்போ கொடுத்துட்ருக்கிறது 350 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் சார்.
1: நல்ல தேன், சுத்தமான தேன்.
0: சுத்தமான தேன்
1: 350 ரூபா.
0: 350 ரூபா. ஆனால் இது பார்த்தோன்னா வருஷத்தில் வந்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த 3 மாதம்தான் அந்த தேனுக்கு ட்ரெண்டு.
1: அப்போ தான் கிடைக்குமா?
0: அப்போ தான் கிடைக்கும். மற்ற மாதிரி நாளிலெல்லாம் தேனே கிடைக்காது. ஆனால் ஆக்சுவலாக இந்த ஈயை வளர்த்து எல்லாம் ரெடி பண்ணி நம்ம வந்து அந்த தேன் எடுக்கிற சீசனில் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு ஸ்டெப்பு 1,000 பெட்டி நம்ம பார்த்துட்டு வரோம்னு வச்சுக்கலேன். அந்த டைமில் 1-2 டன் வந்துச்சு. உடனே மழை அடிச்சிட்டேன்னா அந்த மாதம் நமக்கு ஒன்றும் கிடைக்காது.
1: ஓ, மழை பெஞ்சுன்னா அவ்வளோதான்?
0: அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த செஞ்ச காசு போச்சு, வேலை கூலி போச்சு,
1: உழைப்பு போச்சு,
0: எல்லாம் உழைப்பு. கால இயற்கைகள் வந்து இப்போ வந்து 2021 ரொம்ப மாற்றங்கள் ஏற்பட்டுது. ஈக்கும் நோய்கள் அதிகரித்து வந்துருச்சு. நோய்கள்னால் ஒரு அடையை எடுத்து பார்க்கும், இன்றைக்கி பார்த்தா குஞ்சு முட்டை ஃபுல்லாக இருக்கும், மறுநாளைக்கு பார்த்தா எல்லாம் ஓட்டை போட்டு எல்லாம் வெளியே கொண்டு போட்டிருக்கும். அதுக்கு ஒரு நோய். ஆனால் எங்கள் ஆராய்ச்சியில் நாம் பண்ணதில் சில ஈக்கள் வந்து வெளியூர் கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் போனால் அந்த ஈ வந்து சப்போஸ் மழை பெஞ்சு வர முடியல, அங்கே தங்கிட்டு வரும்.
1: தங்கிட்டு மறுபடியும் வந்துருமா?
0: திருப்பி வந்துடும், மறுநாளைக்கு தான் வரும். இப்போ இந்த இங்கே இருக்கிற கூடை வந்து இன்றைக்கி வந்து நான் ஈவினிங் 6 மணிக்கு இங்கேருந்து எடுத்து நான் வேறு இடத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டேன். இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தாண்டி பைக்கில் வச்சு போயிட்டேன். மறுநாள் எப்படியோ காலம் 5 மணிக்கு எல்லாம் போய் 6 மணிக்கு போய் இங்கேருந்து வச்சுங்களேன், ஒரு 50 பேர் இங்கே வந்து நிற்பாங்க.
1: நீங்கள் அங்கே வச்ச
0: இந்த பெட்டியில் இந்த பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஈவினிங் 6 மணிக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். மறுநாளைக்கு காலையில் இதே இடத்துல வந்து நிற்குமோ அதே இந்த இடத்துல
1: அப்படி வந்து நிற்பாங்க.
0: வந்து இங்கே நிற்பாங்க.
1: அவங்க தானே நீங்கள் எப்படி உறுதியாக சொல்ல முடியும்?
0: அவங்க வீட்டாண்ட அவங்க தான் நிற்பாங்க, வேறு பக்கத்து பெட்டியில் நாங்கள் போக மாட்டாங்க.
1: ஓ, அந்த பெட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிக்கு உரியவர்கள் தான் வருவாங்க.
0: அந்த ஸ்டாண்ட் எங்கே இருக்கோ அந்த ஸ்டாண்டில் வந்து இங்கே நிற்பாங்க.
1: எப்படி சார்?
0: அந்த சைக்காலஜியில் நாங்கள் வந்து டெய்லி வந்து பெட்டியை பராமரித்து பார்க்குறதுனால அவங்களுக்கு தெரியும்.
1: அப்போ உங்கள் வாசனை கூட அவருக்கு தெரியணுமே?
0: கண்டிப்பாக தெரியும். வீட்டில் ஃபுல்லாக வந்து அடை தான் வச்சுக்கிறேன், தேன் அடை. இந்த அடை எல்லாத்தையும் தேன் எடுத்து முடிச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருவோம். தண்ணியில் போட்டு சூடு பண்ணி அதை வந்து இன்னொரு பச்சை தண்ணியில் ஊற்றினா போதும் அந்த அடை மட்டும் வேட்ஸ் மட்டும் தனியாக வந்துடும். அது வந்து ரவுண்டாக இருக்கும், அதை எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சா வீட்டுக்குள்ளே வந்தால் எப்போவும் வாசனையாக இருக்கும், தேனோட வாசனையாக இருக்கும். அந்த மெழுகு தான் வந்து முன்னாடி வந்து அந்த நகைக்குள்ளே எல்லாம்

0: வைக்கிறது,
1: ரகசியம் வச்சிருப்பாங்க,
0: ரகசியம் வச்சு அதுதான் நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு 5 கிலோ 6 கிலோ மேலே இருக்கு.
1: அதுவும் விலைக்கு கொடுக்கலாம்,
0: அதுவும் விலைக்கு கொடுக்கலாம். கேட்குறவங்களும் அந்த வேட்ஸ் வந்து மெடிசனுக்கு யூஸ் ஆகுது, அது நிறைய பேர் நம்மள்கிட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்க. பின்ன வந்து இந்த தேனில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, இந்த அடையை பொறுத்த அளவில் இந்த வீசிங் ப்ராப்ளம் வருது பார்த்தீங்களா, மூச்சு திணறல் வருது பார்த்தீங்களா, அவங்களுக்கு முட்டையில் வந்து மஞ்சக்கருவை மாற்றிட்டு அந்த வெள்ளக்கருவும் இந்த தேன் பெட்டியில் இருக்கிற அடையில் குஞ்சு அடை புளிஞ்சா பால் மாதிரி வரணும், அந்த மாதிரி அடையை எடுத்து நம்ம பால் மாதிரி அதில் எடுக்கணும். வெளியில் எடுத்து இது மிஸ் பண்ணி ஒரு 2 ட்ரிப்பு கொடுத்தா போதும் அந்த வீசிங் ப்ராப்ளம் மாறிடும். அப்படி நிறைய பேருக்கு கொடுத்து கிளியர் ஆகிருக்கு.
1: தேன் மட்டும் நம்முடைய பொருள் அல்ல,
0: இல்லை
1: தேன் கூட சேர்ந்து மற்ற பொருட்கள்
0: நிறைய பொருட்கள் அதில்
1: நிறைய மருத்துவ குணங்களும் உண்டு. இப்போ ஒரு பெட்டி இருக்குங்க, அந்த பெட்டியில் ராணி தேனின்னு ஒன்று
0: சொன்னீங்க, ஆமாம்,
1: அப்புறம் மற்ற ஈக்கள்னு சொன்னீங்க, ராணி தேனியை மட்டும்தான் ராணி தேனின்னு சொன்னீங்க,
0: ஆமாம்,
1: மற்றவங்கெல்லாம் ஈக்கள்ங்கிற மாதிரி
0: சொன்னீங்க. ஈக்கள்
1: அதை வகைப்படுத்துங்க, எப்படி
0: வேலைக்காரன் ஈக்கள் இருக்கும்,
1: வேலைக்கார ஈக்கள்,
0: ஆண் ஈக்கி ஆணி இருக்கும்,
1: வேலைக்கார ஈக்கள் வேற, ஆண் ஈக்கள்
0: வேற, அவங்க வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க,
1: சும்மா உட்காந்துருப்பாங்க,
0: அவங்க சும்மாவே அவங்க பராமரிச்சுட்டு அவங்க கொண்டு வைக்கிற சாப்பாடை இவங்க சாப்பிட்டுட்டு. இந்த ராணியை பொறுத்தளவு 1 வருஷத்துக்குள்ள ஒரு ராணியை வச்சிருக்க மாட்டோம். போன வருஷம் டிசம்பரில் இருக்கிற ராணியை இந்த வருஷம் தேன் எடுத்து முடிச்சோன்னா திருப்பி அதை வந்து அதை பிடிச்சி அப்படியே சாவடிச்சிருவோம்.
1: சாவடிச்சிருவீங்க?
0: ஆமாம், நம்ம சாவடிச்சு உள்ளே போட்ட உடனே இவங்க ராணி செத்து போச்சு, இனி என்ன பண்ணுறதுன்னு ஒரு 10 ராணியை இவங்க உருவாக்குவாங்க,
1: புதுசாக
0: வருவாங்க. கரெக்டு 9 நாளுக்குள்ளே இவங்க வந்து ராணி புது ராணியை ஒரு 9 நாள் உருவாக்கி வச்சுருவாங்க. அப்புறம் 2 ஹவருக்கு முன்னாடி வேறு எந்த பெட்டியில் பழைய ராணி இருக்கோ அவங்களெல்லாம் பிடிச்சி பிடிச்சி பிடிச்சி எல்லாத்தையும் சாப்பிடிச்சு போட்டுட்டு 1-5 மணி நேரம் தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு கலவரம் ஏற்படும். நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு, அவங்களுக்கு எங்கள் ராணி செத்து போச்சு அப்படின்லாம் அங்கே வச்சு கொடுத்துருவோம் உள்ள. அவங்க 1-2 ஹவர் தாண்டி இந்த 9 ராணியை கட் பண்ணி அதுக்கு மேலே படாத மெழுகு மாதிரி கட் பண்ணி ஒன்று ஒன்றா கொண்டு போய் என்ன பண்ணுவோம், அதுக்கு வச்சு கொடுத்துருவோம். புதிய புதிய நாட்களை வச்சு கொடுத்துருவோம். அந்த ராணி அப்படி என்ன பண்ணும், 2-5 நாளில் அவங்க புது ராணி அதில் இறங்கிடும். ஆனால் அது இறங்கினாலும் நம்ம என்ன பண்ணோம், என்றைக்கு அந்த ராணியை சாப்பிடிச்சோமோ அதுலேருந்து 9 நாளுக்குள்ளே அந்த ராணியை நம்ம பார்க்கணும். நம்ம கொடுத்த செல்லு வந்து நல்ல செல்லா கெட்ட செல்லான்னு நமக்கு தெரியாது, உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. அப்போ சப்போஸ் கொடுத்தது வந்து தப்பாக இருக்கலாம் ஒரு வேளை, அப்போ தப்பாக இருந்தால்
1: அதை மாற்றணும்,
0: மாற்ற முடியாது. கீழே அவங்க ராணி உருவாக்குவாங்க.
1: ஓஹோ,
0: அவங்க உருவாக்குவாங்க,
1: அவங்களே உருவாக்கிடுவாங்க,
0: உருவாக்குவாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், 3 அறைக்கு தாண்டி 4வது அறை வந்து புதுசாக கட்டியிருப்பாங்க. கட்டி எட்டி பார்த்தோன்னா தெரியும் எங்களுக்கு, புது
1: ராணி
0: உருவாயிடுச்சு. அப்படி இருக்கும்போதுனா அதிகமாக தேன் உற்பத்தி பண்ண டைமில் அதிகமாக ராணியை உற்பத்தி பண்ணாது, முட்டை அதிகளமாக உற்பத்தி ஆகும், கூடு நல்லா டெவலப்பாக இருக்கும். தேன் எடுக்கிறதுக்கு 1 வருஷத்தில் ஒரு பெட்டிக்கு குறைஞ்சது கேரளாவில் 15 கிலோ கிடைக்கும்
1: ஒரு பெட்டிக்கு.
0: நம்ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் நமக்கு வந்து 1 பெட்டிக்கு 3 கிலோ தான் கிடைக்கும். ஆனால் பயங்கரமான மருத்துவ குணம் உள்ள தேன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது.
1: கேரளாவை விட
0: வேப்ப மரத்து தேன் 1 கிலோ 1000 ரூபாய் இன்னும் இல்லை, பொருள் இல்லை எங்கிட்ட. ஆளுங்க எத்தனை பேர் கேட்குறாங்க, கேவிபியில் இந்த குரூப்பில் இருக்கிறதுனால அந்த வீடியோ போட்டால் போதும், மிளகில் இருந்து பச்சை மிளகு வாங்கிட்டு வந்து கூட நான் கொடுத்துக்குறேன். அந்த வீடியோ போட்ட உடனே செங்கல்பேட்டில் இங்கே வந்து இறங்கின உடனே, பெருங்குளத்தூர் வந்து இறங்கின உடனே அது வாங்கக்கு ரெடி ஆள் இருக்காங்க. மிளகு, பச்சை மிளகு 1 கிலோ 900 ரூபாய் மிளகு சொல்கிறேன்,
1: மிளகு தேன், மிளகு அந்த பூலிருந்து வந்தது
0: தோட்டத்தில் பறிக்கிறது. இங்கே வந்து அதே மாதிரி அங்கே எடுக்கிற தேனை சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டு. இந்த வளப்பு தேனை பொறுத்த அளவில் தேன் வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கும், காட்டில் இருக்கிற தேனுக்கு வந்து திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த ஈயை வந்து யாரும் பராமரிக்க மாட்டாங்க, அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்கும். இருக்க அந்த தேன் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும், நல்ல திக்னஸ் ஜாஸ்தியாகும் காட்டில் இருக்கிற தேன். அது அடிக்கணும்னா 2 கிலோ 3 கிலோ தான் நமக்கு அந்த தேன் கிடைக்கும். ஆனால் வளப்பு தேனில் 7 நாளுக்கு 1 நாங்கள் எடுத்துகிட்டே இருப்போம், மிஷின் வச்சு
1: தேனு,
0: மிஷின் வச்சு எடுத்துகிட்டே இருப்போம். எடுத்து மிஷினை தூக்கி உள்ளே கொண்டு வச்சு தீயை உதறி விட்டு இங்கே மிஷினில் வச்சு சுற்றுனா தேன் மட்டும் வரும், ஆனால் டேமேஜ் ஆக திருப்பி வச்சு கொடுத்துருவோம். ஆனால் இந்த உதறி விடுத்த டைமில் எல்லாம் உஷாராக அந்த ராணி வந்து அடிபடாத அளவுக்கு நம்ம தேங்காய் இந்த தேங்காய் நரில் ஒரு புகை விடுவோம் ஸ்மோக்கரில், அதை போட்டு அந்த ராணி இருந்தாலே ஈ இருந்தாலே இறக்கி விட்டுணும். அவனை அந்த 3 மாதம் பயங்கரமாக அவனை பாதுகாக்கணும், மிஸ் ஆகக்கூடாது
1: ராணி தேனியை,
0: ராணி தேனி மட்டும். இன்னொரு விஷயம் இதில் நடக்கும், சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், இவங்களுக்குள்ள 9 ராணி 8 ராணி உருவாக்குவாங்க, நமக்கு தெரியாது. இவங்க 9 நாளாக ஃபஸ்ட்டு இறங்குற ராணி என்ன பண்ணோம், இருக்கிறதுல 1-25 பேரை செட் பண்ணி நமக்கு தனியாக போயிடலான்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, கிளம்பி வெளியில் போயிட்டு அவங்க தலைமையில் ஒரு ஆட்சி அமைச்சு அங்கே தனியாக இருப்பாங்க. பாக்கி இருக்கிறவன் 1 ஹவரில் அடுத்த ஒருத்தன் இறங்குவான், அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் வேற கூட்டிகிட்டு 10,000 பேரை கூட்டிகிட்டு அவன் இன்னொரு மரத்தில் போவான். அப்படி எல்லாமே போய் போய் போய் போய் மொத்த பேரும் இருக்கிற 50,000 ஈயும் ஒரே அடியாக காலியாகி பட்டி பட்டும் கொஞ்சம் ஈயை வச்சுட்டு ஒரு ராணியை வச்சுட்டு உட்காந்துருக்கும். இதெல்லாம் பராமரிப்பு வேலை.

0: இது ஒரு த்ரில்லர் கதை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க.
1: ஆமா, இது நிறைய விஷயங்கள் இதுல இந்த தேனி வளப்புல இருக்கு.
0: தெரிஞ்சு தெரிஞ்சு பார்த்து பார்த்து நிறைய அனுபவப்பட்டுட்டீங்க.
1: அனுபவம் நிறைய அனுபவங்கள் இருக்கு. இது தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு அந்த ராணியை இது பண்றது தெரியாது. திருப்பி வந்து இந்த பொட்டியில் இருக்கிற ராணியை வந்து இந்த மாதிரி சாவடிக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி கூட்டம் கலைஞ்சு போகணும்னு தெரியாது.
0: அதனால தான் வந்து பொட்டி காலி ஆகிறது.
1: பொட்டி காலி ஆகுது.
0: சரியான தேனி வளர்ப்பு இல்லாமல் எனக்கு தேன் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல,
1: எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்கிறது. இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து இந்த பராமரிப்பு வேலை எல்லாமே இருக்குது.
0: ஒரு பொட்டி வைக்கிறீங்க ஒரு இடத்துல.
1: ஆமாம்யா.
0: நீங்கள் கூட 20 பொட்டி வச்சுருக்கீங்களா?
1: 50 பொட்டி.
0: 50 பொட்டி வச்சுருக்கீங்க.
1: ஆமாம்யா.
0: இந்த 50 பொட்டியும் ஒரே நாளில் வைப்பீங்களா அல்லது இப்போ நாள் விட்டு வைப்பீங்களா?
1: இல்லை, இப்போ ஒரு தோட்டத்தில் ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் யாருக்காவது தோட்டம் இருந்தேன்னா அங்கே போய் கேட்டு அவங்கக்கிட்ட அதை அவங்க ஓரமாட்டு அவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத இடத்துல வந்து ஒரு 25 பொட்டி ஒரு 10 பொட்டி வச்சுருவோம். ஒரு 3-4 கிலோமீட்டர் தாண்டி அங்கே ஒரு இடத்துல ஒரு 10 பொட்டி வச்சுருவோம். இப்போ இங்கேருந்து பார்த்தோன்னா எனக்கு குறை தூரத்தில் ஒரு சிவபெரம்புத்தூர்லேருந்தே இருக்குது. ஸோ தாமரை வரைக்கும் எனக்கு வந்து
0: பொட்டிகள்
1: இருக்குது.
0: அங்கங்கே வச்சுருக்கீங்க?
1: அங்கங்கே வச்சுருக்கேன். யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் அங்கங்கே தோட்டம் அவங்கவுங்களுக்கு கார்டன் இருக்கும் பாருங்கள், அந்த கார்டன்லாம் வச்சுருக்கேன். வாடகைலாம் கிடையாது.
0: நீங்கள் சும்மா வச்சுட்டு போவோம்?
1: ஆ, சும்மா வச்சுருப்பேன். அவங்களுக்கு தேன் மட்டும் கொடுப்பேன், எடுக்கமாக கொடுப்பேன் தேன். அப்போ அவங்களுக்கு தேவைப்பட்டால் எங்கிட்ட வந்து கேஸ் கொஞ்சம் தேன் வேணும்னு கேட்டால் நான் கொடுக்க அவங்களுக்கு நான் வந்து அவங்களுக்கு கொடுப்பேன்.
0: ஏன் இப்போ இது மாதிரி அங்கங்கே வைக்கிறீங்க?
1: அது வந்து ஒரே இடத்துல வைக்க முடியாது சார். இப்போ இந்த பில்டிங் இருக்கு, ஒரு 5 சென்ட் இருக்குன்னு வச்சுன்னா ஒரு 10 பெட்டி வைக்கலாம்.
0: 5 சென்ட்ல 10 பெட்டி வைக்கலாம்.
1: 10 பெட்டி வைக்கலாம். இப்போ ஒரே ஏக்கரில் இருக்கிற இடத்துல 50 பெட்டியும் வைக்கலாம். ஒரு ஏக்கரில்
0: 50 பெட்டி வைக்கலாம்.
1: ஆனால் நிழல் இருக்கணும், மரம் இருக்கணும்,
0: பூ இருக்கணும்.
1: வைக்கிற இடத்துல மரம் இருக்கணும், ஏன்னா அதுக்கு நிழல் தான், நிழல் தான் வேணும். மொட்டை மாடியில் எல்லாம் வைக்க முடியாது. சென்னையை பொறுத்தளவில் மொட்டை மாடியில் எங்கேயும் வைக்க. இப்போ அம்பத்தூரில் கூட விடியகாலம் போகணும், 3 மணிக்கு போகணும்.
0: போய்
1: போய் இந்த பெட்டி இங்கே 5 பெட்டி கேட்டுருக்குறாங்க. அந்த 5 பெட்டியை வந்து அங்கே கொண்டு போய் அவங்களுக்கு
0: வச்சு
1: கொடுத்துட்டு வரணும்.
0: அதுக்கெலாம் எவ்வளோ செலவாகும்?
1: இப்போ வந்து ஒரு பெட்டினா 3000 வரும் சார். ஒரு பெட்டி
0: இப்போ நீங்கள் அந்த
1: ஸ்டாண்ட்
0: 5 பெட்டிக்கும் 5-3-15
1: வரும். அது வந்து சாயந்தரம் 5 மணிக்கு 6 மணிக்கு தான் அந்த பெட்டியை நம்ம லோடு பண்ண முடியும், வண்டியில் ஏற்ற முடியும்.
0: என்ன ஊரில்?
1: இப்போ கன்னியாகுமரியிலேருந்து இங்கே கொண்டு வரணும் வச்சு.
0: ஏன் அதை கன்னியாகுமரியில் ஏற்றுறீங்க? இங்கே செய்ய முடியாதா?
1: பெட்டியில் ஈயோட சேர்த்து சார். ஈயோட
0: வருது.
1: இப்போ ஒரு இங்கே கஸ்டமருக்கு கொடுக்கணும்னு சொன்னால்
0: புரியும்.
1: இங்கேருந்து ஒரே ஸ்டெப்பில் உங்களை ட்ராவலில் கொண்டு வர முடியாது. 6 மணிக்கு தான் அந்த பெட்டியை தூக்கி நம்ம வண்டியில் வைக்க முடியும்.
0: லாரில் ஏற்றுவீங்களா?
1: பெரிய வண்டியில் ஒரு 100 பெட்டி ஏற்றலாம்.
0: சரிங்க. அதில் ஈயோட ஏற்றுவேன்.
1: ஈயோட ஏற்றுவேன்.
0: அந்த ஈ எத்தனை இருக்கும்?
1: அதில் ஒரு 50,000 ஈ இருக்குது ஒரு பெட்டியில்.
0: 50,000
1: ஈ இருக்குது ஒரு பாக்ஸில். அப்படியே தூக்கி என்ன பண்ணும், வண்டியில் வச்சுருவோம். எல்லா லோடெல்லாம் ஏற்றி, ஒரு பெட்டியும் ஏற்றி, ஸ்டாண்டெல்லாம் ஏற்றிட்டு நேராக என்ன பண்ணும், திருச்சியில் வரும்போது விடியகாலம் 4 மணி ஆகிடும்.
0: சரி.
1: அப்போ அங்கே வந்து ஒரு விவசாய நிலத்தை பார்த்து இந்த பெட்டி எல்லாத்தையும் ஒரு 5 அடி 5 அடி கேப்பில் வச்சு பெட்டி எல்லாத்தையும் இறக்கிடணும்.
0: கீழே
1: இறக்கிடணும். இறக்கி வச்சுட்டு ஈவினிங் அதே போல் சாயந்தரம் 5 மணிக்கு பிறகு 6-7 மணிக்கு பிறகு திருப்பி ஏற்றினா இங்கே வந்து ஒரு 2 மணிக்கெல்லாம் நம்ம இங்கே வந்து இறங்கி
0: விடியகாலம்.
1: தேவிக்கு நல்ல ஒரு பிரயோஜனமாக இருக்குது. இதில் வந்து கால் வச்சத பிறகு தான் இங்கே உள்ள ட்ரைனிங்கும் இன்னைக்கு எங்களுக்கு நல்ல ஒரு துணையாக இருக்கிறது இந்த கேவிகே தான்.
0: தொடரட்டும்.
2: அக்கா, தேனி வளர்ப்பு அனுபவங்களை காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் ஆர் ஷியாம் ஜான் அவங்க சொன்னது சுவாரஸ்யமா தானே இருந்துச்சு?
3: ஆஹா, தேனி வளர்ப்பு எவ்வளவு அருமையான விஷயம். இதுல இவ்வளவு நுணுக்கங்கள் இருக்குன்னு இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்.
2: சுத்தமான தேனை உங்களை போல வாடிக்கையாளர் சந்தோஷமா மனநிறைவா வாங்கிட்டு போறாங்க. நல்ல பொருள் கொடுத்த திருப்தி எங்களுக்கு.
3: அது சரி. அன்னைக்கு கீரை அவரன்னு உங்க தோட்டத்துல போட்ட காய்கறிகளும் விற்பனைக்கு கொண்டு வந்ததா அந்த அக்கா சொன்னாங்களே?
2: ஆமாக்கா, அதுவும் இயற்கை உரங்களை மட்டும் பயன்படுத்தி பயிரிடுறோம். அன்னைக்கு அறுவடை செஞ்சிருந்தோம், அதான் கொண்டாந்துருந்தேன்.
3: அட, அப்ப உங்க இயற்கை விவசாயத்தை பத்தியும் கொஞ்சம் சொல்ல, அதையும் கேட்டுக்கிறேன்.
2: இயற்கை விவசாயத்திலயும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கா அக்கா? அப்படின்னா இயற்கை வேளாண்மை பத்தின விவரங்களை தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய பயிர் பாதுகாப்பியல் தொழில்நுட்ப வல்லுநர் வி கார்த்திக் பாண்டி அவங்க எடுத்து சொல்றாங்க. இந்த விவரங்களை கவனமா கேட்டுக்கங்க.
4: இயற்கை முறையில் சாகுபடி பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை நம்ம முறைப்படி செய்யலாம்?
5: இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு தக்காளி போடுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம விதையை வாங்குகிறோம், வாங்கினோடனே அந்த விதைக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதையினுடைய முளைப்பு திறன் இவ்வளோ இருக்கும். முளைப்பு திறன் அப்படின்னு பின்னாடி போட்டிருப்பாங்க. அந்த சீடோட மெச்சூரிட்டி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதே மாதிரி அதனுடைய ஈரப்பதம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒரு சதவீதம் வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம போடுற விதைகளில் தான் பூச்சி நோயோ வருது அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அப்போ எந்த ஒரு காய்கறி பயிர்களையோ இல்லை எது நம்ம வாங்கினாலும் அதை கண்டிப்பாக விதை நேர்த்தி செஞ்சு பண்ணணும். விதை நேர்த்தி செஞ்சு

0: பண்ணினா மட்டும்தான் பூச்சி நோயிலிருந்து நம்ம பாதுகாக்க முடியும். ட்ரைகோடர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஞ்சானம் இருக்கு, அது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல வந்து பயிர் நோயியல் துறையில உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்தந்த ஏரியாவில் உள்ள கேவிகேன்னு சொல்லுவாங்க, கிருஷி விஜயின் கேந்திரா, வேளாண்மை விரிவாக்க மையம், அதே மாதிரி ஆராய்ச்சி கூடங்கள், இந்த மாதிரி பகுதிகளில் எந்தெந்த ஏரியாவில் மாவட்டங்களில் இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட எல்லா பகுதிகளிலுமே வந்து இந்த பூஞ்சாணங்களோ பூச்சியை தாக்கக்கூடிய மருந்துகள் எல்லா இடத்துலையுமே விற்கிதுங்க. அப்போ நம்ம அந்த பூஞ்சாணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைகோடர்மா அஸ்பரல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரைகோடர்மா அஸ்பரல்லம் அப்படின்றத நம்ம எப்படி பயன்படுத்துறது, நம்ம வாங்கிட்டு எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிலோ விதைக்கு வந்து நீங்க வந்து ஒரு 10 கிராம்ல இருந்து 15 கிராம் வரையும் நீங்க அந்த விதைக்குள்ள போட்டுட்டு அதை என்ன பண்ணணும், அந்த விதையில போய் அந்த பவுடர் ஒட்டணும். அதனால கொஞ்சம் கஞ்சி, நம்ம பழைய கஞ்சி இருக்கு இல்லைங்களா, அந்த கஞ்சியை கொஞ்சம் ஊத்தணும் அப்படின்னா, ஏன்னா அது வந்து ஒரு ஒட்டு பசைக்காக நம்ம அதை சேர்த்துக்கிறோம். அப்ப நல்லா வந்து விதை நேர்த்தி செஞ்சு நீங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதாங்க. விதை நேர்த்தி செஞ்சு நம்ம பண்ணணும் அப்படின்னா மண்ணில பரவக்கூடிய அனைத்து நோய்களையுமே கட்டுப்படுத்தும். சரிங்க, இப்ப விவசாயிகள் வந்து இதை எப்படி இப்படி எல்லாம் போடணும் வந்து பிரைவேட்ல கம்பெனிலையும் சரி நிறைய வந்து வழங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பொருட்களை வாங்கி வந்து நீங்க பவுடரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செடிக்கு வந்து 10 to 15 கிராம் வீதமாக வந்து நீங்க செடியை சுத்தி போட்டீங்க அப்படின்னா மண்ணில் கூடிய அனைத்து நோய்களையுமே கட்டுப்படுத்திடுங்க.
1: அதாவது நம்ம முதல்ல விதை நேர்த்தி பண்ணலைன்னாலும் அடுத்து ஒரு வாய்ப்பு இருக்கு,
0: அது மாதிரி இருக்குங்க. தொழில்நுட்பங்கள் வந்து நிறைய வளர்ந்துருச்சு. அப்ப சொட்டு நீர் பாசனம் அப்படின்ற ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்து விவசாயிகள் மத்தியில வந்து நல்ல வரவேற்பு இருக்கு. ஒரு புளூ கலர் ட்ரம், அது வந்து நம்ம கிராமத்துல வந்து 150 லிட்டர் 200 லிட்டர் வந்து தண்ணி கொள்ளளவு பிடிக்கும். அந்த தண்ணியில வந்து நீங்க என்ன பண்ணணும், 1 கிலோ அந்த ட்ரைகோடர்மா அப்படின்ற பவுடரை கொட்டி விட்டுட்டு நல்லா வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் கலக்கி விட்டுட்டு நீங்க சொட்டு நீர் பாசனத்தின் வழியாக கொடுப்பதன் மூலமாகவும் நீங்க மண்ணில் பரவக்கூடிய அனைத்து நோய்களையுமே கட்டுப்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க.
1: இப்ப நீங்க சொல்ற இந்த மருந்து வந்து இயற்கை முறையில பண்ணாலும் அது தக்காளிக்கு மட்டும்தானா இல்ல பொதுவா எல்லா காய்கறி பயிருக்குமேவா?
0: அதாவது விவசாயம் சார்ந்த பயிர்களுக்கும் தோட்டக்கலை பயிர்களுக்குமே நம்ம பயன்படுத்திக்கலாம். பொதுவான இதுதான் நான் சொல்றதுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரைகோடர்மா அப்படின்ற பவுடர் இப்ப சொட்டு நீர் பாசனத்தின் வழியாகவும் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். அப்படி இல்ல என்கிட்ட வந்து நான் வந்து சும்மா ஒரு கொஞ்சம் இடமா தான் வச்சிருக்கேன், ஒரு 40 செண்ட் 30 செண்ட் தான் வச்சிருக்கேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டேங்க் வந்து 10 லிட்டரா இருக்கலாம், 15 லிட்டரா கூட இருக்கலாம். அப்போ 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து நீங்க வந்து ஒரு 20 கிராம் பவுடர் நீங்க போட்டுக்கலாம். அப்போ ஒரு 15 லிட்டர் அப்படின்னா அப்போ 30 30னா 300 கிராம் அந்த மாதிரி நீங்க வந்து கலந்துட்டு நீங்க வந்து செடிக்கு வந்து அடிச்சீங்கனாலும் உங்களுக்கு மண்ணில் பரவக்கூடிய நோய்களை வந்து கட்டுப்படுத்திடும் இந்த ட்ரைகோடர்மா அஸ்பரல்லம் அப்படிங்கற பவுடருங்க.
1: இது தவிர தோட்டக்கலை பயிருக்கும் இத பயன்படுத்தலாம்னு சொன்னீங்க, அதுக்கு அளவு மாறுபடுமா?
0: ஆமா, இப்ப காய்கறி பயிர்கள் அப்படினு நம்ம பார்த்தோம்னா தக்காளி, பச்சை மிளகாய், வெண்டைக்காய், பாவக்காய், புடலங்காய் இந்த மாதிரி காய்கறி பயிர்களுக்கு 15 to 20 கிராம் வரையும் வைக்கலாம். இதே போன்று பல்லாண்டு பயிர்கள், தென்னமரமா இருக்கும் இல்ல ஒரு திராட்சையா இருக்கும் இல்ல வந்து ஒரு பெரிய வாழ பயிர் பண்ணக்கூடியங்களா இருக்கும், அதுல வந்து 25 to 30 கிராம் வரையும் கூட நம்ம வைக்கலாம். ஆளுக்கு தகுந்த மாதிரி நம்ம உரத்தை கூட்டிக்கிறவங்க அந்த மருந்தை வந்து கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இதனால வந்து நிறைய பேர் கேட்கலாம், இது கூட போறதுனால ஏதாவது பாதிப்பு வருமா? வராதுங்க. ஏன்னா இது வந்து இயற்கை முறையில தயார் பண்ணக்கூடியதான், மண்ணுல இருந்து தான் எடுக்கிறாங்க, மண்ணுல வந்து குறைந்த அளவுல இருக்கு. நிவர்த்தி செய்யறதுக்காக இதை நம்ம அப்ளை பண்ணி அதை ஈக்குவல் பண்றோம், பேலன்ஸா கொடுக்கறதுக்காக தான் இந்த பவுடரவோ இல்ல திரவ வடிவத்துல இருக்க இதவோ நம்ம பயிர்களுக்கு வந்து கொடுக்கறோம். இப்ப தக்காளிக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இலை கருக ஆரம்பிச்சிடும், நல்லா இலை கருகலும். அதே மாதிரி நிறைய பயிர்களை வந்து இலை வந்து இலையில வரக்கூடிய நிறைய நோய்கள் இருக்கும். இப்ப அந்த மாதிரி பயிர்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலே வந்து பாத்தீங்கன்னா பயிர் நோய் துறையில வந்து பேசில்ல சப்டிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை நீங்க வந்து நான் சொன்ன அதே மாதிரி விதை நேர்த்தி செய்யறதுக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம் பவுடரை, இல்ல வந்து நீங்க சொட்டு நீர் பாசனத்தின் வழியாக கொடுக்கும்போது அதே மாதிரி பவுடரா இருந்தா 1 கிலோ போட்டுக்கலாம். இதை திரவ வடிவத்தில் இருந்துச்சு அப்படின்னா 150 லிட்டர் 200 லிட்டர் தண்ணியில 1/2 லிட்டர் நீங்க திரவத்தை ஊத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இலைவெளி பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தும். இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சூடோமோனஸ் ஃப்ளூரசன்ஸ் அப்படின்னு எல்லா விவசாயிகளும் கேள்விப்பட்டிருப்பாங்க, அது இப்ப நடைமுறையில வந்து இல்லைங்க. அது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினால வந்து அது வந்து தடை செஞ்சிட்டாங்க, அது பயன்படுத்த கூடாது. அது என்ன வேலையை செய்யுமோ அதே வேலையை தான் இந்த பேசில சப்டிலிஸ் அப்படின்றது வந்து செய்ய ஆரம்பிக்குது. அதனால இந்த பேசில சப்டிலிஸ் அப்படின்றது இயற்கையிலே வந்து இலைவழி பரவக்கூடிய அனைத்து நோய்களையுமே வந்து கட்டுப்படுத்தும்.
1: புது மருந்து

0: விவசாயிகள் வந்து பெரும்பாலும் வந்து தோட்டக்கலை துறையினாலும் சரி, வேளாண்மை துறையினாலும் சரி, இல்ல கல்லூரிகள்னாலும் சரி, விவசாயிகளுக்கு வந்து இலவசமா கொடுத்தோம் அப்படின்னா, இலவசம்னாலே இன்றைக்கு வந்து விவசாயிகள்கிட்ட வந்து ஒரு வரவேற்பே கிடைக்காது. என்னத்த வேலை செய்ய போகுது, ஏதோ அவங்க ஓசியா கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அதை போய் நம்ம என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ள ஒரு உர குடவுன்ல போய் போட்டுடுறாங்க. நம்ம போய் என்னைக்காவது போய் சொல்லுவோம், ஏன்னா அந்த பேர் வேற வாய்க்குள்ள வராத பேரா இருக்குங்களா, ஏன்னா ட்ரைகோடர்மா என்னங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியும், கார்பன் டாசிமு, காப்பர் ஆக்சி குளோரைடு, குளோரோ தலனில, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு தெரியாத பேர் கூட அவங்களுக்கு தெரியும், பட் இந்த மாதிரி வந்து பேர்கள் வந்து அவங்களுக்கு தெரியாது. விவசாய துறையில கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கூட்டு போவாங்க அந்த உரக்குடவுனுக்கு, இதை பவுடரானு, அப்ப அந்த பவுடரை தூக்கி போகும்போது பேப்பர் இத்து போய் பவுடர் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து இலவசமா கொடுத்தா அதனுடைய அருமை தெரியாது. அதனால விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மாதிரி பொருளை வந்து இன்றைக்கும் வந்து விவசாய துறையிலையும் தோட்டக்கலை துறையிலையும் மானிய விலையில விவசாயிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. விவசாயிகள் வந்து அந்த மாதிரி போடாம, கிடப்புல போடாம, நீங்க வாங்குற இந்த மாதிரி பொருட்களை வந்து உடனடியா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா
1: நல்ல பலன் கிடைக்கும்,
0: பலன்கள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இதை வந்து நிறைய பேர் கேட்பாங்க, இது எவ்வளவு வருஷம் வச்சுக்கலாம், பல வருஷம், ஏன்னா இந்த வருஷம் வாங்கி அடுத்த வருஷம் தக்காளி போடுறப்ப பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி பயன்படுத்த கூடாங்க. பூஞ்சான நுண்ணுயிர்களுமே வந்து உடனே வந்து நம்ம பயிர்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதுல நல்ல ரிசல்ட் தெரியும். எதுக்கு நான் அதை சொல்றேன் அப்படின்னா, அதெல்லாம் ஒரு நுண் கிருமிகள் தான், கிருமிகள் வந்து உள்ள இருக்கு. அதை லேட்டாக லேட்டாக என்ன ஆகும், இப்ப 100 கிருமிகள் ஒரு டப்பாக்குள்ள இருக்கு அப்படின்னா உடனே கொடுத்துட்டோம்னா அந்த கிருமி வந்து ஆக்டிவா ரொம்ப முனைப்போடு செயல்படும். அதே அந்த கிருமிகள் அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு மாசம் வரை வச்சிருந்தா என்ன, 100 கிருமி இருக்கிற இடத்துல ஒரு 10 குறையும் 90 ஆகும், அப்புறம் குறையும். அப்ப குறைய குறைய என்ன ஆகும், கடைசியில புழு புல்லா செத்து போயிடும். அப்ப அது வெறும் பவுடர் தான் இருக்கும். அது வந்து பயிர்களுக்கு நம்ம கொடுக்கறது மூலமா எந்த விதமான நன்மைகளும் கிடையாது. அதனால விவசாயிகள் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலையும் கிடைக்குது, அதே மாதிரி நீங்க வந்து தோட்டக்கலைத்துறை விவசாயத்துறையிலயுமே இலவசமா தான் கொடுக்கறாங்க, இல்ல மானிய விலையிலையும் கொடுக்கறாங்க. அதை வாங்கி நீங்க பயன்படுத்தீங்கன்னா மண்ணில் பரவக்கூடிய அனைத்து நோய்களுக்கும், இலைவழி பரவக்கூடிய அனைத்து நோய்களையுமே கட்டுப்படுத்தும்.
2: என்னக்கா இயற்கை வேளாண்மை பத்தின விவரங்களை தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய பயிர் பாதுகாப்பியல் தொழில்நுட்ப வல்லுநர் வி கார்த்திக் பாண்டி அவங்க அருமையா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
3: அடே அப்பா, இயற்கை விவசாயத்துல இத்தனை விஷயங்கள் இருக்கா, கால சூழலை தாங்கி வளமா பயிர் வளர இவங்க சொன்ன தொழில்நுட்பங்கள் ரொம்ப உதவியா இருக்கும்.
2: நெசந்தாங்கா, இது போல வல்லுநர்கள் எடுத்து சொல்ற தகவல்களை குறிச்சு வச்சுக்கிட்டு செயல்படுத்திக்கிட்டு வாராரு எங்க மச்சான்.
3: அப்படின்னா உங்க தோட்டத்துல காய்கறி அறுவடை செய்யும் போதெல்லாம் மறக்காம எனக்கு கொண்டு வந்துருங்க.
2: அதுக்கு என்ன, கண்டிப்பா கொண்டாறேங்கா. நான் இன்னும் 4 தெரு போகணும், தேனையும் விக்கணும். கிளம்பட்டுமா? தேனு தேனு.
4: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
5: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
6: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
5: இல்லையானே.
6: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
5: அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
6: நீ கில்லாடி தான் போ.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
5: எப்படின்னா,
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
8: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
9: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் இளைஞர்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கு பங்களிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் மைசூரில் சுவாமி விவேகானந்தர் கலாச்சார இளையோர் மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், சுவாமி விவேகானந்தர் நாட்டின் ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர் என்று கூறினார். அமெரிக்காவின் சிகாகோவில் நடைபெற்ற உலக ஆன்மீக மாநாட்டில் பங்கேற்பதற்கு முன்னதாக சுவாமி விவேகானந்தர் மைசூர் சென்றதை நினைவுகூரும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். தில்லியில் இத்திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள வீடுகளை ஆய்வு செய்தபின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பாதுகாப்பான தரமான வீடுகளை வழங்க உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த வீட்டு வசதி வளாகங்களில் தோட்டங்கள், குழந்தைகளுக்கான விளையாட்டுத் திடல், சமூக நல மையங்கள், வாகன நிறுத்துமிடம், தடையின்றி குடிநீர் மற்றும் மின்சார விநியோகம் உள்ளிட்டவை அமைக்க அலுவலர்களிடம் அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மத்திய அரசு 1,09,19 கோடி ரூபாய் மாநில அரசுகளுக்கு வரி வருவாய் பங்கு தொகையை கூடுதல் நிதியாக விடுவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 10ஆம் தேதி வரி வருவாய் விடுவிக்கப்பட உள்ள நிலையில் முன்கூட்டியே இது இன்று விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாயும், உத்தரப்பிரதேசத்திற்கு 19,208 கோடி ரூபாயும், பீகாருக்கு 10,845 கோடி ரூபாயும், மத்திய பிரதேசத்திற்கு 8,010 கோடி ரூபாயும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 5,90,00,000 பேர் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்துள்ளனர். இது தொடர்பாக வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்கு இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று கூறியுள்ளது. வருமான வரி செலுத்திய அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைவிரல் ரேகை பதிவு சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாநிலம் முழுவதும் உள்ள நியாய விலைக்கடைகளில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசியப் பொருட்கள் அளிக்கப்பட்டு வரும் குடும்ப அட்டைகளில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் EKYC கைவிரல் ரேகை பதிவை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பணி நிமித்தமாக வேறு இடங்களுக்கு சென்றுள்ளவர்கள் அருகில் உள்ள எந்தவொரு நியாய விலைக்கடையிலும் குடும்ப அட்டை எண்ணை குறிப்பிட்டு கைவிரல் ரேகை பதிவை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை தமிழகத்தை கடுமையாக பாதிக்கும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி மறுவரையறையால் மக்களின் உரிமைகள் பறிக்கப்படும் என்று குற்றச்சாட்டினார். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும் திரு ராகுல்காந்தி கேட்டுக்கொண்டார். அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலத்தில் ஆளும் தாவேக அரசு கடந்த ஆட்சியை குறை கூறாமல் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு புதிய முதலீடுகளை ஈர்க்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போக்கை கைவிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் முதலீடு செய்ய வரும் நிறுவனங்களுக்கு இணைப்பு வசதிகள், உட்கட்டமைப்பு, கடன் வசதிகள், மானியங்கள், சட்ட அனுமதி ஆகியவற்றை எளிதாக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கபினி அணை நிரம்பும் தருவாயில் உள்ளதால் காவிரியில் உபரி நீர் திறந்துவிடப்பட உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி சிவக்குமார் தெரிவித்துள்ளார். மைசூர் விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கபினி அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் நீரை தேக்கி வைக்க இயலாத நிலை உள்ளதாக தெரிவித்தார். மாநிலத்தில் போராடி வரும் விவசாயிகள் மற்றும் கண்டன அமைப்பினர் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் திரு டி சிவக்குமார் கேட்டுக். இதனிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான கேரள மாநிலம் வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கபினி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 40,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதனிடையே காவிரியில் நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் விவசாயிகள் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார மேம்பாட்டுக்கு இது முக்கிய பங்கு வகிக்க உள்ளது. இந்திய சீன அதிகாரிகள் எல்லைப்பகுதியில் இன்று காலை கூடி வர்த்தகம் மீண்டும் தொடங்கியதாக அறிவித்தனர்.

1962 ஆம் ஆண்டு இந்தியா சீனா போருக்கு பிறகு இந்த வழியான வர்த்தகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கடந்த 2006 ஆம் ஆண்டில் மீண்டும் தொடங்கப்பட்ட எல்லை வர்த்தகம் கோவிட் பெருந்தொற்று காரணமாக 2020 ஆம் ஆண்டு நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் இன்று மீண்டும் தொடங்கப்பட்ட இந்த வர்த்தகத்தின் மூலம் பதிவு செய்யப்பட்ட வணிகர்கள் நாள்தோறும் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்ட உள் விளையாட்டு அரங்கில் மாநில அளவிலான இறகு பந்து போட்டி மற்றும் டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்னைக்கு கேட்டு ரசிக்கலாம் மதுரை தென்றல்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த மதுரத்தின் நிகழ்ச்சி
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப
0: இனி தொடர்வது பாராளுமன்றத்தில் இந்த வாரம் டெல்லி அஞ்சல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:30.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இசை மஞ்சரி. இன்றைய இசை மஞ்சரி நிகழ்ச்சியில் ஜெயஸ்ரீ அரவிந்த் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். முதலாவதாக கணநாதனே என தொடங்கும் அம்புஜம் கிருஷ்ணா பாடல், நாட்டை ராகம், ஆதிதாளம்.

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இசை மஞ்சரி. இன்றைய இசை மஞ்சரி நிகழ்ச்சியில் ஜெயஸ்ரீ அரவிந்த் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். முதலாவதாக கணநாதனே என தொடங்கும் அம்புஜம் கிருஷ்ணா பாடல், நாட்டை ராகம், ஆதிதாளம்.

கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

ஆகாஷ்வாணி மதுரை மதிலே 869 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் 9:16 தொடர்ந்து கேட்கலாம் மதுரத்தென்றல். முதல் பாடலாய் பாகுபலி 2 திரைப்படத்திலிருந்து.

0: வானொலி நிலையம் இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில் 1269 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 9:30. இனி கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள். நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம ஜெமினி கணேசன் அவர்களின் பாடல்கள் தான் இடம்பெற இருக்கு. நிகழ்ச்சியில் கேட்க இருக்கும் முதல் பாடல் சாந்தி நிலையம் திரைப்படத்துல இருந்து.

வானிலை 1869 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில யாருடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, நம்ம ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்த பாட்டத்தில் இருந்த பாடல்கள் தான் இடம்பெற்றிருக்கு. அந்த வரிசையில் தொடரும் பாடலாய் கேட்கலாம் பூவா தலையா திரைப்படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில் 1869 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் ஜெமினி கணேசன் அவர்களின் திரை இசை பாடல் தான் கேட்டு ரசிச்சோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நாளை ஒலிபரப்ப இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாக

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேர்களை நாளை காலை 6 மணிக்கு திரேசை கேட்கலாம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இடம்பெறும். 6:10 இணைத்தாண்டம் நிலவை கேட்க சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதில் இதே கீதம் ராமானுஜம் அவர்கள் வழங்குகிறார். 6:15 பக்தி மாலை இடம்பெறும். 6:35 ஒரு சுல் கேளீர் என்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகளை தொடர்ந்து விதை பரிசோதனை குறித்து விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் வீரபாண்டியன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். ராமநாதபுரத்தைச் சேர்ந்தவர்.

நாளை காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையில் இடம்பெறும். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள். நாளை காலை 7:00 காலை தென்றல் இடம்பெற கேட்டு ரசிக்கலாம். நாளை காலை 7:25 நலமாய்வாள இதில் இயற்கையின் வரம் தாய்ப்பால். உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியாக தாயமூதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் தா அன்பரசி அவர்கள். நாளை காலை 7:30 இன்றொரு தகவல் வழங்கியவர் ஸ்ரீ தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நாளை காலை 7:35 மதுர தென்றல் கேட்கலாம். மிக காலை 8:00 மதுர தென்றல் தொடர 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இடம்பெறும். நாளை காலை 9:00 இசை பெட்டகம் இதில் தஞ்சாவூர் கே பி சிவானந்தம் மற்றும் சாரதா சிவானந்தம் இருவரின் வீண இசை இடம்பெற கேட்கலாம். தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்களின் மிருதங்க இசை இடம்பெற கேட்கலாம். நாளை காலை 10:00 எனக்கு பிடித்த பாடல் காலை 11:00 மதுர தென்றல் பகல் 12:00 நிகழ்ச்சியும் நேரமும் இடம்பெறும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இடம்பெறும். நாளை காலை 12 நாளை மதியம் 12:10 சங்கீதச்சாரல் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

நாளை மதியம் 3:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற இளநிலை வேளாண்மை அலுவலர் டி ஜெயராமன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். உடன் உரையாடுகிறார் கே. வேல்முருகன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ் அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேர்களை நாளை 7:30 மண்ணும் மணியும் இதில் மல்லிகை சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் வேடர் புளியங்குளம் விவசாயி கார்மேகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்ட நாளை நிகழ்ச்சிகள் பற்றிய விவரங்கள் இத்துடன் நிறைவடைகின்றன. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடர்வது. ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம் நேயர்களே. ஜெய் ஹிந்த்.